0: இது ஸ்ரீமத் சங்கராச்சார்ய விரசிதம் கங்காஷ்டகம் சம்பூர்ணம்.
1: யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. சுடர்விட்டு பிரகாசிக்கும் தீப விளக்கின் ஒளியாய் ஜொலித்து கொண்டிருக்கும் அருள்மணி மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது லலிதா நவரத்ன மாலை, திருவனந்தபுரம் சகோதரிகளின் குரலில்.

நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 30 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 31 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16 தேதி ஞாயிற்றுக்கிழமை, ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது குரல் அமுதம்.

0: தன்னை மறந்து உறங்குபவர்கள் ஒரு வகையில் இறந்தவர்களே ஆவர். அந்த வகையில் தன்னை மறக்கச் செய்யும் கல்லை உண்பவர்கள் நஞ்சை உண்டவர்கள் ஆவர். குறள் எண் 926, அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர்.
0: தன்னை மறந்து உறங்குபவர்கள் ஒரு வகையில் இறந்தவர்களே ஆவர். அந்த வகையில் தன்னை மறக்கச் செய்யும் கல்லை உண்பவர்கள் நஞ்சை உண்டவர்கள் ஆவர். குறள் எண் 926, அதிகாரம் கல்லுண்ணாமை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். திருவொற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடித்தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: பக்தி நேரம்.

இலக்கை முடிவு செய்யுங்கள், அதை அடையும் வழியை இறுதி செய்யுங்கள். பின் உங்கள் பயிற்சியும் முயற்சியும் உங்கள் வெற்றியை உறுதி செய்யும். நேரம் காலை 6:02 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் விநாயகர் அகவலிலிருந்து. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பாடல்கள் தொகுப்பிலிருந்து கே வீரமணி அவர்களின் குரலில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:13. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி. உன்னிகிருஷ்ணன் பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

செம்மனச்சுடராகும் சிவசிவ மந்திரம் சிந்தையின் நிறைவாகும் நந்தியின் மந்திரம்.

மலேசியா வாசுதேவன் அவர்களின் குரலில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:31. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முத்தான முத்துக்குமரா என தொடங்கும் பாடல் மகாநதி சோபனா பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பெருமாள் பாடல்கள் தொகுப்பிலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

கேஜே யேசுதாஸ் குரலில் பாடல் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வி நடராஜா பாடிய பாடல் இயேசுவை நாம் எங்கே என தொடங்கும் பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் புனித தீனோரே என தொடங்கும் பாடல் நாகூர் இ எம் ஹனீஃபா பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கங்கை கரையினிலே என தொடங்கும் பாடல் ராஜ்குமார் பாரதி பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 6:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட பரமேஸ்வரி அம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். தேன் மனித உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஊட்டத்தை அளிக்கக்கூடியது. அதனால தான் தேனை அமிர்தத்துக்கு நிகரா சொல்லுவாங்க. தேனில் பல வகைகள் இருக்கு. எந்த பூவிலிருந்து எடுக்கப்படுகிறதோ அந்த பூவின் தன்மையை பொறுத்து தேனின் தன்மையும் குணமும் மாறுபடும். நாவல், வேம்பு, முருங்கை, மா, தும்பை, புளி, துளசி, இப்படி 300+ அதிகமான தேன் வகைகள் உள்ளன. பொதுவாக தேனை நல்ல தூக்கம், தொண்டகட்டு, உடல் எடை, மேனி அழகு, வயிற்றுப்புண், கொப்புளம் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தலாம். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்க வல்லது தேன். பாலுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும். பால், பாசிப்பயிறு, தயிரை தேனுடன் கலந்து முகத்தில் பூசி வர முகப்பொலிவு கூடும். தேனை சுண்ணாம்புடன் சேர்த்து 10 போட்டால் வலி வீக்கம்லாம் குறையும். தூதுவளைச்சாறு தேன் சேர்த்து குடித்தா சளியிலிருந்து விடுபடலாம். கேரட் தேன் சேர்த்து சாப்பிட்டால் இரத்த சோகை போகும். பரமேஸ்வரியம்மா, வீட்டில் தேன் வச்சுருக்கீங்களா? ஒரு மருந்து பொருளாக நினச்சி நல்ல தேனை வாங்கி வைக்கிறது நல்லது. தேங்காய் பாலுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் குடல் புண், வாய்ப்புண் ஆறும். பூண்டு தேன் சேர்த்து சாப்பிட்டால் தொண்டை புண் சரியாகும். தேனை வெந்நீரில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தா வயிற்றுப்போக்கு சரியாயிடும். உங்களுக்கு நல்ல குரல் வளம், நீங்கள் சாப்பிட வேண்டாம். தொண்டை கரகரப்பு உள்ளவர்கள், எங்களை போன்றோர், தேனை மிளகுடன் சேர்த்து சாப்பிடணும். பழச்சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் நல்ல சக்தி கிடைக்கும். பாலில் தேன் கலந்து ராத்திரியில் சாப்பிட நல்ல தூக்கம் வரும், இதயம் பலம் பெறும். 40 வயதை கடந்தவர்கள் தண்ணீர் அல்லது பாலுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் கால்சியம், சுண்ணாம்பு சத்தின் அளவு கூடும். நெல்லிக்காய் சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இன்சுலின் சுரப்பு நல்லா இருக்குமா? எலுமிச்சை சாறுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் இருமல் குணமாகும். இஞ்சி சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் பித்தம் தீரும். மாதுளம்பழச்சாறு, தேன், பன்னீர் ரோஸ், கல்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் வயிற்று எரிச்சல் குறைவதுடன் ஹீமோக்ளோபின் அளவும் அதிகரிக்கும். பரமேஸ்வரி அம்மா, தேன்னால் எவ்வளவு நன்மைகள் பார்த்தீங்களா? ஆனால் நல்ல தேன் கிடைக்கணுமே. தேனீக்கள் 1000 பூக்களை முகர்ந்து தான் இவ்வளவு தேனை சேமிக்கின்றன. தேனீக்களில் ஆண் தேனி, ராணி தேனி, வேலைக்கார தேனீக்கள்னு ஒரு சில வகைகள் இருக்குது. இவை அனைத்தும் சேர்ந்தது தான் ஒரு தேனி குடும்பம். அப்புறம் மலை தேனி, கொம்பு தேனி, அடுக்கு தேனி, கொசு தேனி, மேற்குலக தேனி, கிழக்குலக தேனி, பெருந்தேனி, இந்திய சிறுந்தேனி, இப்படி பலவாறாக பிரிக்கிறாங்க. தேனீக்கள் நாம் வாழும் இடங்களில் இருக்குன்னா நமது சூழல் நல்லா இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். ஐரோப்பா, வட அமெரிக்காவில் தேனீக்கள்

0: எண்ணிக்கை அதிக அளவு குறைந்து வருவதா சொல்றாங்க. பொதுவா தேனீக்கள் தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கு உதவும், மகரந்த சேர்க்கையில் முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றன. மனிதனின் உணவு சங்கிலியிலும் தேனீக்கள் பங்காற்றுகின்றன. அதனால் தேனீக்களின் அழிவு பல வகையான பயிர்கள் பழ வகைகள் உற்பத்தியில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு தேனீ குடும்பம்னா ராணி தேனீ, இதுதான் அரசி. இதனை சுற்றி ஓர் 1000 ஆண் தேனீக்கள் இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே உள்ளன. இவை தவிர வேலை செய்ய பெண் தேனீக்கள் சுமார் 50,000-60,000 வரை இருக்குமா. தேனீக்களின் வாழ்நாள் 28-35 நாட்கள். தேனிய சுறுசுறுப்பு, கூட்டு முயற்சி, தலைமைக்கு கட்டுப்படுதல் போன்றவற்றுக்கு உதாரணமாய் சொல்லுவோம். அவற்றைப் போல நாமும் வாழ்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

எண்ணம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நேர்த்திசையிலிருந்து ரெயின்போ எஃப்எம் கேட்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஞாயிற்றுக்கிழமை. எதுக்குங்க சண்டேன்னு பேர் வச்சாங்க? சண்டை பார்க்காம நம்ம லேட்டா இருந்துக்கணும், அதனால தான் சண்டேன்னு பேர் வச்சாங்க அப்படிலாம் சின்ன வயசில் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. ஸோ சண்டேல வந்து ஒவ்வொருத்தரோட ப்ரையாரிட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கு. எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்றவங்க நல்லா படுத்து தூங்கி எழுந்துச்சு பொறுமையாக எழுந்துப்பாங்க. இல்லைங்க, எனக்கு இன்னைக்கு ஒர்க்கு தான் முக்கியம் அப்படின்றவங்க அன்னைக்கு அவங்க பண்ணணும்னு நினச்சிருந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இல்லை, இது வந்து எனக்கு மார்னிங் டே, மார்னிங்கே கிளம்பி பீச்சுக்கு போயிடுவேன், ஒரு வாக்கிங்கை போட்டு வந்துடுவேன், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவேன், ஒரு சூப்பை குடிச்சிட்டு வந்துடுவேன், ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி பலவிதமான சண்டேக்கள் பலர்கிட்ட நான் வந்து நீ காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மார்னிங் அப்படின்னாலே வந்து மேக்ஸிமம் இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறாங்களோ அதே அளவுக்கு வந்து அவங்களோட உடம்போட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். நான் ஏன்னா நான் ஸ்டுடியோ வரும்போது பார்த்தா அவ்வளோ மார்னிங் அவ்வளோ பேர் ஜாகிங் போயிட்டு இருக்காங்க, சைக்கிளிங் பண்ணிட்டு இருந்தாங்க, வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு காலம் சண்டே அப்படின்னா லீவ், நல்லா தூங்கி எழுந்துக்கணுன்றது. இப்போலாம் எனி டே வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய டே அப்படின்னு நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்காங்க. அது மாதிரி எல்லாருமே ப்ரிப்பேர் ஆனால் ஹெல்த்தில் வந்து என்னைக்குமே நம்ம கோட்டை விட மாட்டோம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. 7:02 ஆயிட்டு இருக்கு. எஸ், 7:02 அப்படின்னா என்னமானு கேக்குறீங்களா? வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க, நான் உங்க ஆர்ஜே சந்தியா தான் பேசிட்டு இருக்கேன். எஸ், வணக்கம் சென்னை நிகழ்ச்சி அப்படின்னாலே வந்து எப்பவுமே ஒரு கேள்வியோட வந்துருவீங்களா, என்ன கேள்வி அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கக்கூடிய நகரம் எது அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. கேள்வி மீண்டும் சொல்றேன், டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கக்கூடிய நகரம் எது அப்படிதான். இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியும்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்

இதுல என்னோட போஸ்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்றோம், நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்காக சூப்பர் டூப்பரான சாங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த வகையில நிகழ்ச்சியின் முதல் பாடல் 96 திரைப்படத்திற்காக பிரதீப் குமாரோட வாய்ஸ்ல கார்த்திக் நேதாவோட வரிகள்ல வந்துட்டே இருக்கு, கோவிந்த் வசந்தாவோட மியூசிக்ல. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, எங்க எல்லாமே சமதோளு.

அழைக்கப்படும் நகரம் எது கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நேர்கள் எல்லாருமே வந்து சண்டே அப்படின்னா நாங்கள தூங்கிட்டோம்னு நினைச்சியா? கிடையாது, மெசேஜ் பண்ணிட்டு தான் எங்களோட அடுத்த வேலையை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. யாரெங்க என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். பட்டாளம் அப்துல் ஜலீல், இனிய காலை வணக்கம், பாசமான தங்கை நலமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நலமா இருக்கேன் சார். வீரதுரை, காலை வணக்கம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ஆன்சர் இதுதாங்க அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணிருக்காரு. அவரை தொடர்ந்து நெல்லை பாரதி, அன்பான காலை வணக்கம் சந்தியா அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. பி கே பூபாலன் பாலா, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நற்காலை வணக்கம், பதில் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. நான் கண்ணம்பாளையம் பிரிவுல இருந்து பள்ளப்பாளையம் கோவை மாவட்டத்தில இருந்து பேசுறேன் இருக்காரு. இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இதுதாங்க பதில் அனுப்பியிருக்காரு. சுரேஷ் பவானி கீழ்பட்டுல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காரு. பிளாக் பர்ல் ஐடியில இருந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் பதில் சொல்லிட்டே தான் இருக்காங்க. யார் எங்க இருந்து சொல்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலி. ஏன்னா இந்த பாடலோட சினிமாட்டோகிராஃபி அப்படிதான் இருக்கும், ரொம்ப அழகா வந்து எடுத்திருப்பாங்க. சில சமயத்துல சில பாட்டை பார்க்கும்போது நம்ம அப்படியே அந்த பாட்டுக்குள்ள போயிட்ட மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி தோன்ற பாட்டு தான் இது. குலேபகாவளி திரைப்படத்துல இருந்தா பாடல் வந்துட்டு இருக்கு. மர்வன் சோலமன் மற்றும் சமீரா பரத்வாஜ் இணைந்து பாடிய பாடல். சேஷாவோட வரிகள்ல விவேக் மாவனோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்கள் இது ரெயின்போ 91.4 எங்க எல்லாமே சமதுள்ள

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: வெளியே சென்று கொண்டிருக்கும் தந்தைமார்களே, இன்னைக்கு நான் படிக்க மாட்டேன், விளையாட மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் குழந்தைகளே, இன்னைக்காவது எனக்கு லீவு கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுக் கொண்டிருக்கும் தாய்மார்களே, எஸ் உங்களுக்காக தான் இந்த ஷோ வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான். எஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே சந்தியா தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்காக பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். லைஃப்ல, அதாவது இன்னைக்கு டேல உங்க மூடு எப்படி இருந்தாலும் அந்த மூடை வந்து நாங்க வந்து சரி பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜியோட வச்சுக்கிறதுக்காக தான் பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் பிளே பண்ணிட்டு இருக்கோம். மீன் டைம் நம்மளோட ஜெனரல் நாலேஜ் அப்படி கொஞ்சம் தட்டி எழுப்புற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கோம். டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்றத இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான விடை நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, யாரங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். பட்டா

எம் அப்துல் ஜலீல் பதில் வந்து சொல்லிட்டார்ப்பா. திருநின்றவூர் அவர் வந்து ஜெயராம் சொல்லியிருக்காரு, இனிய காலை வணக்கம் அப்படின்னு வந்து அனுப்பியிருக்காரு. நரேஷ்குமார் வைஷு, குட் மார்னிங் டு ஆல் லிசனர்ஸ், ஹை ஆர்ஜி சந்தியா, ஹாப்பி சண்டே ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் இதுதான் அப்படின்னு வந்து ஆன்சரை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து குணாலன் அண்ணாமலை, உலகளாவிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லி, இதனால தான் இது டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுது அப்படின்னு வந்து பதிலும் சொல்லியிருக்காரு. எஸ் மகாதேவன், அவரும் வந்துட்டு இந்த நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்பவே அழகா சொல்லிருக்காரு. சாமுனி குமணஞ்சாவடியில இருந்து குட் மார்னிங் அப்படின்னு பதில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன பதிலுக்கு நானே கை திட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மா சவுந்தரராஜன். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்க வந்து இதுதாங்க பதில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. மணலி பெரியசை காடு ஜெயக்குமார் பதில் அனுப்பியிருக்காரு. ஹரிராம், தேனியிலேருந்து ஹரிராம் பேசுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பதில வந்து டீட்டெயில்டா அனுப்பிட்டு வணக்கம் சென்னைக்கு, வாழ்த்துக்கள் சென்னை அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பதில் இதுதாங்கன்ட்டு பதில் அனுப்பியிருக்காரு. கே சுரேஷ், குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. பானுமதி சந்தானம், வணக்கம், பதில் இதுதான் அப்படின்னு வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா பியூட்டிஃபுல்லான இன்னொரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ், என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம், விளம்பர இடைவேளையே நம்ம வந்து பாடலாக வச்சு அப்படின்னு கொண்டுதான் இந்த பாடலை வந்து அவங்க எழுதி இசையமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹிப்ஹாப் தமிழோட மியூசிக்ல கபிலன் வைரமுத்தோட வரிகளில் வந்துட்டே இருக்கு ஸ்டேடியம் மக்களை.

0: சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்.
2: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. ராஜா ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர். தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பார். வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயம்ங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே வந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? நேராக போனார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அறை வாங்கினவர் திகைச்சு போயிட்டார். இவர் ஏன் நம்மளை வந்து அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார். மன்னரும் திகைச்சு போயிட்டார். நாம் இவர் அரைஞ்சா அதுக்காக இவர் போய் இன்னொருத்தரை அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார். அவர் இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சிக்கிட்டு இருந்தாரா, அவர் இன்னொருத்தர் அரைஞ்சார் இல்லையா, அந்த அறை வாங்கின ஆசாமியை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார். யார்? அமைச்சர். ஏப்பா, என்கிட்ட அறையை வாங்கிக்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுட்டுருக்குறியே, நான் உனக்கு கொடுத்ததை நீ வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் பார்த்தான், தனக்கு அடுத்தபடியாக நின்றுக்கிட்டு இருந்தவனை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சான். அவன் கண்ணத்தை தடவிட்டே யோசனை பண்ணான். இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்தாப்பில் நின்றுட்டு இருந்தவனை அரைஞ்சான். இப்படி இந்த அறை வந்து மாறி மாறி போயிட்டே இருக்குது. ஊர் பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அன்றைக்கி ராத்திரி அந்த ராஜா படுக்கிறதுக்காக போனார். அந்த நேரம் பார்த்து அவர் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. நம்மளே அரைகிறது யார் அப்படின்னு அதிர்ச்சியோட மன்னர் திரும்பி பார்க்குறாரு. அரைஞ்சது அவரோட மனைவி. என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா. உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூலமாக இந்த அறை வந்து பிரயாணம் பண்ணிட்டு வருது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் விவரத்தை சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார், என்ன மகாராஜா, என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாராம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர். ஆனால் நான் எதிர்பார்த்தேன். அது எங்கே போயிட போகுது, ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னார் அமைச்சர். இந்த கதை வந்து வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது. இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடத்தெருவில் பார்த்தான். உடனே ஓடி போய் பலாருன்னு ஒரு அறை கொடுத்தானா. அவன் கண்ணத்தை தடவிட்டு ஏண்டா என்ன அரைஞ்சேன்னு கேட்டிருக்கான். நீ ஏண்டா என்னை முட்டாள்னு என் மனைவிகிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்ன அரைஞ்சே அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். டேய், நான் அதுக்காக அரையலப்பா, அது ஒரு பெரிய ரகசியம் நான் முட்டாளுங்கிறது. அந்த ரகசியத்தை நீ வந்து ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அதுக்காக தான் அரைஞ்சேன் அப்படின்னு நான் அவன்.
1: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்களே, நேரம் சரி 7:37 ஆயிட்டு இருக்கு. எஸ், நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையில நான் உங்க ஆர்ஜே சந்தியா தான் பேசிட்டு இருக்கேன். எஸ், இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நம்ம மக்களும் நிறைய பேர் வந்து ஆரவாரமா வந்து பதில் சொல்லியிருக்காங்க. யார் எங்க இருந்து சொல்லியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். மேலப்பேடு தயால நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராஜமாணிக்கம் கோபி அவரும் வந்துட்டு பதில் சொல்லியிருக்காரு. பஞ்சாப்ல இருந்து மெசேஜ் பண்றேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஐடி வந்து எனக்கு படிக்க தெரியல, பிகாஸ் எனக்கு வந்து அந்த லாங்குவேஜ் தெரியாதனால. பட் ஸ்டில் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முகமது ஹஃபீஸ், ஹபீப் மாலிக், காலில் மாலிக், அலி ரஹ்மான், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மெசேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதுரை சோஷன்முக சுந்தரம் அவரும் வந்து பதில் சொல்லியிருக்காரு. மாலினி தேவி அருணாச்சலம் பதில் சொல்லியிருக்காங்க. பாலா ஜெயச்சந்தர், இனிய காலை வணக்கம், சைதையிலிருந்து பாலா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயச்சந்தர் இப்பொழுது கோபாலிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. சைதை பாலச்சந்தர், சைதை பாலா, ஜெயச்சந்தர் இப்போது கோபால், இப்படி ரெண்டு பேர் ரெண்டு ஐடி ஒரே ஐடி வச்சிருக்கீங்களா? தீர்த்தமலை அப்படின்ற ஐடியில இருந்து டி மலை அப்படின்னு இருக்கு அந்த ஐடி. காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள் இருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ஆன்சர் இதுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பொன்னியம்பேடு வண்ணை கணேசன் அவங்களும் வந்துட்டு, அன்பின் அறிவிப்பாளர் சந்தியா அவர்களுக்கு என் இனிய பொன்னான காலை வணக்கம், சுகன்யா பரத் அப்படின்னு வேற பேர் அனுப்பியிருக்காங்க. ஆன்சரும் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் நலமா அப்படின்லாம் கேட்டுட்டு, நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள், வாழ்த்தும் நெஞ்சம் சூளை ரீஜா மனோகரன் அப்படின்னு இருக்காங்க. சபரி மனோஜ் பதில் சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. மணலி பெரியசை காடு ஜெயக்குமார், பாடல்கள் எல்லாமே ரொம்ப அமைதியான ஞாயிற்றுக்கிழமை வேலையில இதமா இருக்குங்க அப்படின்னு இருக்காங்க. நன்றி நன்றி. அவங்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடையா எஸ்

பதிலும் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், பொன்னியம்பேடு வன்னை கணேசன் அவரும் வந்து பதிலும் அனுப்பியிருக்காரு. அவங்களை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பதில் அனுப்பினவங்களே நிறைய பேர் பதில் அனுப்பியிருக்கீங்க. மிக நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக என்ன பாடல் வெயிட்டிங்ல இருக்கு? பரியேறும் பெருமாள் திரைப்படத்துல இருந்தா பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. புளியங்குளம் வேல்மயில் மற்றும் புளியங்குளம் கண்ணன் இணைந்து பாடிய பாடல். சந்தோஷ் நாராயணன் மற்றும் எஸ்சி சண்டில்யா அவங்க வந்து பாடின பாடல். விவேக்கோட வரிகள்ல சந்தோஷ் நாராயணோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு மக்களே. ஸ்டேடியம் ரெயின்போ ஃபம் 101.4 இங்க எல்லாமே சமதுள.

0: என்னடா வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அத வளக்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளக்குறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4. நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. என்ன கேள்வி கேட்டிருந்தேன், டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கக்கூடிய நகரம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நம்ம மக்கள் நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தாங்க. நிறைவா யார் எங்க பதில் சொல்லிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். கீழ்குடி டி பெரியசாமி காஞ்சிபுரம்ல இருந்து அனுப்பியிருக்காரு, கமெண்ட் பண்ணிருக்காரு. பால ஜெயச்சந்தர் ஒரு வழியா கரெக்டா கமெண்ட் அடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் கோபால் எல்லாம் அனுப்பியிருந்தாரு, இப்ப சொல்லிட்டாரு நான் போபால்ல இருந்து பேசுறேன் அப்படின்ட்டு. விச்சூர் ராஜி ராஜ்குமார் குட் மார்னிங் அப்படின்னு அனுப்பிட்டு தேங்க்யூ அப்படின்னு அனுப்பியிருக்காரு, ஆன்சரும் பண்ணிருக்காருன்னு நம்புறேன். வெங்கட்ராமன் சிஆர் அவர் வந்து வாழ்த்துக்கள் அனுப்பிட்டு பதிலும் சொல்லியிருக்காரு. புவனகிரியில இருந்து சுமதி பாபு அவங்களும் வந்துட்டு பதில் சொல்லியிருக்காங்க. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில சென்னை சென்னை சென்னை அப்படின்ட்டு தான் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. நேயர்கள் சொன்ன பதில் என்னைக்கு தவறா இருந்திருக்கு? சென்னை என்பதுதான் சரியான விடை. டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னை தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் பாத்தீங்கன்னா வந்து கார், இருசக்கர வாகனம், கனரக வாகனம் மற்றும் வாகனத்தோட உதிரி பாகங்கள்லாம் தயாரிக்கிற பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் வந்து இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து இந்தியாவோட முக்கியமான ஒரு ஆட்டோமொபைல் மேனுபேக்சரிங் ஹப்பா இருக்கு. அது வந்து இதோட சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில வந்து நீங்க பொதுவா வந்து அவுட்டர் விங்லாம் நீங்க வந்து டிராவல் பண்ணி போறீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரகடம் சைட்லாம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஆட்டோமொபைல் மேனுபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ கார் தயாரிப்புடன் மட்டும் இல்லாம ஆட்டோமொபைல் அதாவது ஆட்டோ காம்பனன்ஸ், டயர், இன்ஜினு, எலக்ட்ரிக்கல் காம்பனன்ஸ் போன்ற எல்லா உற்பத்தியுமே வந்து இந்த பகுதியில் வந்து முக்கியமாக வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டோமொபைல் இக்கோசிஸ்டம் காரணமாக வந்து நேரடி வேலை வாய்ப்புகளுடன் லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட் சர்வீசிங், காம்பனன்ட் சப்ளையர்ஸ் போன்ற துறைகளிலுமே நமக்கு வந்து பல வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகிட்டு இருக்கு. சென்னை துறைமுக வசதியும் சாலை மற்றும் தொழிற்பேட்டை இணைப்புகளும் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்களை மற்ற பகுதிகளுக்கு வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்றதுக்கு உதவுது. சோ எதனால டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா கூப்பிடணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அமெரிக்கால டெட்ராய்ட் அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒன்று. அதனால இந்தியால ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில முக்கியமான இடம் பிடிச்சிருக்கிறது நம்ம சென்னை. அதனாலதான் செல்லமா டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சென்னை அழைக்கப்படுது. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எல்லாம் தேவைப்படும். சென்னையை வந்து எதுக்காக டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கிறாங்கன்றத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆட்டோமொபைல் மற்றும் ஆட்டோ காம்பனண்டோட மேனுபேக்சரிங்காக தான் சென்னைக்கு இந்த பேர் வந்தது. இந்த காலை வேலையில் அதுவும் சண்டே அதுவுமா எவ்வளவு வேலை இருக்கும் எல்லாருக்குமே. அது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மெயினான வேலையே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கிற நாள் தான். இன்னைக்கு போய் என்ன யோசிச்சு பதில் சொல்ல வச்சிட்டீங்களடா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ பதில் சொன்ன அனைவருக்கும்

நன்றிகளும் வாழ்த்துக்களும். நீங்க போயிட்டு உங்களோட மார்னிங் வேலையை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. பதில் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நான் தொடர்ந்து உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கேன். இன்னும் பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் உங்களுக்காக பிளே பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மீண்டும் உங்களை ரஷ்யா ரெயின்போல வந்து சந்திக்கிறேன். Until then, it's Tada Bye Bye from Sandhya. ஏமா ஏமா, நிகழ்ச்சிக்கு நிறைவா ஏதாவது ஒரு பாட்டை போட்டு போமா அப்படின்றீங்களா? எஸ், நிறைவான பாடல் உங்களுக்காக சித் ஸ்ரீராம் மற்றும் சாஷா திருப்பதியோட வாய்ஸ்ல, தாமரையோட வரிகள்ல, தர்புகா சிவாவோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. என்னை நோக்கி பாயும் தொட்டா திரைப்படத்திற்காக தான். ஏய், அந்த பாட்டு தானே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க நினைக்கிற பாட்டுல இது வேற பாட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதுள.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்தி கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். திருவற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாடு சுதந்திரமடைந்த 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலத்திலிருந்து கொச்சி, ஐதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை உறுதி செய்யும் வகையில் உடான் திட்டத்தை மேலும் 7 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் இராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ.

வடக்கு தெற்கு நேர்த்திசையிலிருந்து பிரைன் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஞாயிற்றுக்கிழமை. சண்டே ஃபன் டேவா மாத்திட்டு இருக்கோம். மார்னிங்ல இருந்து பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் கேட்டு உங்களோட வைப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா செட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்பிக்கையில ரஷா ரெயின்போல கண்டினியூ பண்றது. நான் உங்க அஜய் சந்தியா. வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கணுங்க. அது வாழ்க்கையில் இருக்கிற பாதையாக இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிறதா இருந்தாலும் சரி. ஸோ அந்த மூமெண்ட்டோடு இருக்கிறதுக்காக தான் எல்லா ஹெவி மூமெண்ட் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான மூமெண்ட்டில் இருக்கிற பாடல்கள்லாம் எடுத்திருக்கேன். ஹெவி மூமெண்ட்டை நம்ம ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் போய் பண்ணிக்கலாம்.

த்ரீ ஓ கிளாக்ல நேரம் சரியா 8 மணி 4 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரஷ்யா ரெயின் போல தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் வந்து இந்த வாரத்துல ஒரு நாள் ஆட்டோல போறப்ப அந்த ஆட்டோல எழுதியிருந்த இந்த வாக்கியத்தை வந்து உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கணும், அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க கூடாது அப்படின்ட்டு ஆட்டோக்கு உள்ள எழுதியிருந்தது. நான் அப்பதான் நினைச்சுக்கிட்டேன் அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, ஆட்டோக்கு வெளியே தான் பொதுவா எல்லாரும் மெசேஜ் எழுதுவாங்க, ஆனா அங்க வந்து டோல் ஃப்ரீ நம்பர் தான் எழுதியிருந்தது. இறங்கி வேற பார்த்தேன் பின்னாடி ஏதாவது மெசேஜ் இருக்கான்ட்டு. டோல் ஃப்ரீ நம்பர் யார் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, ஆட்டோ வேகமா போயிடும், யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவா சொல்லணும்னு நினைச்சு ஆட்டோக்குள்ள ஒட்டி வச்சிருந்தப்ப தான் தோணுச்சு, நம்மள மாதிரி எத்தனையோ பேர் போன் பேசிட்டே வந்திருப்பாங்க, அவங்க போன் பேசுற புலம்பலாம் கேட்டு அவரால் தாங்க முடியாம தான் இந்த வரிகளை எழுதி வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த கருத்து ரொம்ப ஆழமானது. வாழ்க்கையில ஜெயிக்கிறோம்னா அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கணும், அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க கூடாது என்பதை நாமளும் கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்வோம். நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் சாங் உங்களுக்காக, ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு டெடிகேட் பண்ற ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். எவ்வளவு மிடுக்கான ஆனா இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் சொன்னா நாங்க கேட்பேங்க, என் ஒய்ஃப் சொன்னா நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாட்டு தான். சங்கர் மகாதேவன் பாடிய பாடல், பிரதீப் குமார் மற்றும் அனந்து இணைந்து பாடியிருக்காங்க. அருண்ராஜா காமராஜோட வரிகள்ல சந்தோஷ் நாராயணோட மியூசிக்ல காலா திரைப்படத்துல வந்து இருக்கு. ஸ்டேடியம் மக்களை ரெயின்போ ஃபம் 104.4.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நேயர்களே, இன்று 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

0: தனுஷ் மற்றும் தியோட வாய்ஸ்ல ரவுடி பேபி பாடல் தான் கேட்டு முடிச்சிருக்கோம். மாரி 2 திரைப்படத்துக்காக தான் பாடல் கேட்டிருந்தோம். இந்த பாடல யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் எழுதியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல பாடல் கேட்டு வந்த நேரம் 8:15 ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு நாமே இந்த கிச்சி கிச்சி அதாவது டிக்லிங்னு சொல்லுவாங்க, அது பண்ணும்போது நமக்கு எசிரி போற மாட்டுது அப்படின்னு ஒரு யோசனை. சரி இது என்னவா இருக்கும், எனக்கு மட்டும் தான் இப்படிலாம் தோணுதா இல்லை எல்லாருக்குமே இந்த மாதிரிலாம் தோடி இருக்குமா, சரி என்னதா இருக்கும் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போமேன்னு பண்ணேன். ஸோ டிக்லிங் அதாவது இந்த கிச்சி கிச்சி மூட்டுறது வந்து அடுத்தவங்க பண்ணும்போது நமக்கு வந்து கூச்சமாக இருக்குது, நம்மளே நமக்கு பண்ணிக்கிட்டா ஏன் கூச்சமாக இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்மளோட மூளைக்கு வந்து முன்கூட்டியே தெரிஞ்சிருதான் அதாவது இது நடக்க போகுது அப்படின்ட்டு. நம்மளோட இடது கையோ நம்மளோட வலது கையோ நம்மளே நம்மளை வந்து இந்த மாதிரி கூச்சப்படுத்தி பார்க்கும்போது நமக்கு வந்து சிரிப்பு வராதான். ஆனால் மற்றவங்க யாராவது நமக்கு இதை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பண்ண போகிறாங்கன்ற நம்ம மூளை வந்து தெரியாது. ஸோ டக்குன்னு போயிட்டு நம்ம பசங்களுக்கெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து பயங்கரமாக சிரிப்பாங்க. அது வந்து மூளை வந்து எதிர்பார்க்காத ஒரு உணர்வாக கருதி அதிகமான பதிலை உருவாக்குது, அதுதான் அந்த சிரிப்பு. ஆனால் நம்ம வந்து நம்மளை நம்மளுக்கே பண்ணும்போது மூளைக்கு வந்து முன்கூட்டியே கணிச்சிருது, ஏய் நீ தானே அப்படின்ட்டு, அதனால் நமக்கெல்லாம் சிரிப்பு வர்றதில்லை. சிம்பிளா சொல்றோம் அப்படின்னா ஆச்சரியம் இல்லாத எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து எந்த ஒரு தாக்கத்தையுமே உருவாக்காது. சடனா திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும் போதுதான் வந்து அந்த ஆச்சரியத்தை உருவாக்கி அது சிரிப்பு மூலமா வெளில வருது. இப்ப நிறைய பேர் இந்த ஷோ கேட்டுட்டு நீங்களே உங்களுக்கு டிக்லிங் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. யார் யோசிக்க சொல்றா அப்படின்றாங்க, இல்ல இந்த மாதிரி தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா அதுவும் சண்டே அதுவுமா காலங்காத்தால எழுந்து வந்து உட்காந்தா இப்படியான யோசனைகள்லாம் வரும் அப்படின்றத என்னோட கருத்து. ரஷ் ஆர் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்ததா ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. சர்க்கார் திரைப்படத்துக்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. பம்பா பாக்கியா, விபின், அனீஜா, அபர்ணா நாராயணன் இணைந்து பாடிய பாடல், விவேக்கோட வரிகளில் ரஹ்மானோட இசையில வந்துட்டே இருக்கு. எஸ், இந்த பாடலுக்கு முன்னாடி குட்டி பிரேக் ஒன்று வந்துட்டு இருக்கு மக்களே. எஸ், இந்த பிரேக் அப்புறமா அந்த பாடலை கேட்கலாம். ஸ்டேடியம் மக்களை, இது ரெயின்போ எஃப்எம் 91.4, இங்கே எல்லாமே சமதுள.
1: கண்ணம்மா கண்ணம்மா,
2: என்னங்க
1: குழந்தை என்ன பண்றான்?
2: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
1: ஹோய் பாப்பா, தங்க பிள்ளை, இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
2: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
1: கண்ணம்மா, நான் சொல்லியிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னான் குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலிமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில் அமையுமா.
2: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
1: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள் இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை பி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை பி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: பல்ட்டி பக்கிற டர்ல உடன பல்ட்டு வர்ல்டு மொத்தம் அருள உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெருள உடன பல்ட்டு.

0: இவங்களை எல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்கத்த.

0: ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகுமா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ATDC இருக்கே, சிறந்த பாடத்திட்டம், குறைந்த கட்டணம், சுய தொழிலும் செய்யலாம், 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு ATDCIndia.co.in 9840416769.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆல் இண்டியா ரேடியோ ரெயின்போ எஃப்எம் 101.4. நீங்க எல்லாமே சமத்து.
1: கொஞ்சம் சீக்கிரம் ரஷ் ஆர் ரெயின்போ.

பேக் டு தி ஷோ நேர்களே. நேரம் சரி 8:32 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரஷா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. தூக்க கலக்கமா இருந்தா நம்ம வாயில இருந்து ஒண்ணு வரும் பாருங்க. என்னது தூக்கம் வருதுன்னு சொல்லுவோன்றீங்களா? இல்ல, கொட்டாவி. தூக்கம் வந்துருச்சு, தூக்கம் வரப்போகுது, தூக்கம் வரத்துக்கான அறிகுறி அப்படின்னாலே அது வந்து அந்த கொட்டாவி தான். அடுத்தது அதை பற்றி பேச போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு தொற்று வியாதி மாதிரி. நம்ம இருக்கிற இடத்துல யாராவது ஒருத்தர் கொட்டாவி விட்டாங்க, அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கும் அது வந்து தொத்திக்கும். அதுக்காகவே சொல்லுவாங்க, உனக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தா போய் மூஞ்சு கழுவிட்டு வந்து உட்காரு, உன்னால பாரு எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு. ஆக்சுவலி நமக்கு தூக்கம் வரல, அவங்க கிட்ட இருந்து நமக்கு வந்தது கொட்டாவி மட்டும்தான். இந்த கண்டேஜியஸ் யானிங் அப்படின்னு சொல்லுவாங்க, தொற்றும் கொட்டாவி அப்படின்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூளையோட சமூக பிரதிபலிப்பு அப்படின்றாங்க. அதாவது ஒருத்தர் பாக்குறோம்ல, அவங்க வந்து கொட்டாவி விடுறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மூளை வந்து அதை வந்து கவனிச்சிருச்சு அர்த்தம். அங்கிருந்து பிரதிபலிக்குது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க பண்றத வந்து நம்ம பண்றது. இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் நம்ம உட்காந்துருக்க டேபிள் ஏதாவது ஒரு பாட்டை ஹம் பண்ணாங்கன்னா நமக்கு திடீர்னு அந்த பாடலோட லிரிக்ஸ் வாயில வந்துடும். அது வந்து ஒரு மாதிரி ஒட்டிக்கும். அவங்க பாடினதுனால தான் நமக்கு பாடுறதே நமக்கு தோணாது. எங்கே திடீர்னு இந்த பாட்டை பாடணும் நம்ம யோசிச்சு பார்ப்போம். மேபி யாரோ ஒருத்தரோட ரிங் டோனை கூட நம்ம வந்து கவனிச்சுட்டு அந்த பாட்டை கூட பாடுவோம். அதுவும் நம்மளோட மூளையில் போய் அது வந்து போய் ஒட்டிக்குது. ஸோ அதோட அந்த பிரதிபலிப்பு தான். ஸோ நம்ம உடலோட செயல்பாடு தான் வந்து இந்த கொட்டாவிக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம வந்து ஒரே ரூமில் இருக்கோம், நம்ம வந்து அவங்கள பார்த்துட்டோம், அவங்க வந்து கொட்டாவி விடுறத பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்றாங்க. அதனால் வந்து கொட்டாவி என்பது உண்மையிலேயே வந்து காற்றை போல ஒருவர்கிட்டருந்து இன்னொருவருக்கு பரவறதுலாம் கிடையாது. நம்ம பார்க்கறதுனால நம்ம பிரெயின் வந்து நம்மளை வந்து அப்படி ரியாக்ட் பண்ண வைக்குது அப்படின்றது தான். இனிமே யாராவது கொட்டாவி விட்டாங்கன்னா அவங்ககிட்டதே எனக்கு பரவிடுச்சு, எனக்கு தூக்கம் வருது, போய் மூஞ்சு கழுவிடுவா அப்படின்னு சொல்லாமல் நம்ம பிரெயின் வந்து நல்லபடியாக ரிஃப்ளெக்ட் ஆகுது, நம்ம வந்து நல்லமாக தான் இருக்கோம், எல்லா மனுஷங்களை போல நமக்கும் எல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு நம்பிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். தனுஷோட வாய்ஸில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, ரோகேஷோட வரிகளில், சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கில், வட சென்னை திரைப்படத்திற்காக தான் ஸ்டேடியம் மக்களை. இது ரெயின்போ FM 101.4 எங்கே எல்லாமே சமதோடு.

வெல்கம் பேக் டு தி ஷோ நேர்களே. எஸ் ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. கொட்டாவி விடுறதோட பின்னாடி இருக்கிற ரீசன் பற்றி பார்த்தோம். அது கூடவே சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயமும் நடக்கும். யாரையா பார்த்துட்டு என்ன அழுகிறீங்களா, சோகமாக இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா, இல்லைப்பா கொட்டாவி விட்ட கண்ணுலேருந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்வாங்க. ஸோ கொட்டாவி விடும்போது வந்து முகத்தில் இருக்கிற தசைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாகவும் அழுத்தமாகவும் வந்து இயங்கிட்டு இருக்குமா. குறிப்பாக வந்து கண்களை சுற்றி இருக்கிற தசைகள். ஏன்னா நம்ம யூஸ்வலாக வந்து கொட்டாவி விடும்போது கண்ணை வந்து அப்படியே இறுக்கமாக மூடிடுவோம். ஸோ அதனால் வந்து அந்த கண்ணீரை உருவாக்குற சுரப்பிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே கொஞ்சம் அழுத்தம் ஏற்பட்டு அதனால தான் கண்ணீர் வருது அப்படின்றாங்க. இது வந்து தற்காலிகமானது தான். அதாவது நம்ம சோகமாக புளிஞ்சு புளிஞ்சு அழுகுறோம்னா கண்ணில் நிறைய தண்ணி வரும். அந்த கொட்டாய் விடுறது மூலமாக வர கண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 2 சொட்டு 3 சொட்டு அவ்வளோதான் வரும். கண்ணின் மேற்பரப்பில் வந்து இந்த கண்ணை வந்து இறுக்கமாக மூடுறதுனால அது மேலே இருக்கக்கூடிய அந்த தசைகள்லாம் வந்து ஒரு மாதிரி இறுக்கமாயிட்டு தான் இந்த தண்ணி வந்து நமக்கு வருது. அதனால் வந்து கொட்டாவி விடுறது வந்து சோகம் கிடையாது. இனிமேல் யாராவது வந்து கொட்டாவி விட்டு தண்ணி வந்ததுன்னா பொய் சொல்லாத நீ அழுகுறதுன்னு அப்படின்னு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து கொட்டாவி விட்டதுனால அந்த முக தசைகளோட அழுத்தத்தினால தான் தண்ணி வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றீங்களா, தெரிஞ்சா சரி. அசுரன் படத்துல இருந்தா பாடல் வந்துகிட்டே இருக்கு. வேல்முருகன் மற்றும் ராஜலட்சுமி இணைந்து பாடியிருக்காங்க, கூடவே நப்போலியா இணைந்து பாடியிருக்காரு. ஏகாதசியோட வரிகள்ல ஜி வி பிரகாஷ் குமாரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ 103.4 எங்க எல்லாமே சமதோட.

வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே செம தூளு.

பேக் டு த ஷோ நேர்களே, ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த விதத்தில் அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆஃபீஸில் வந்து செக்யூரிட்டி நிறைய பேர் இருப்பாங்க. 4 கேட் இருக்கு, 4 கேட்லையும் 2 செக்யூரிட்டி 8 பேர் இருப்பாங்க. எப்பவுமே அவங்க வாக்கி டாக்கியில் வந்து எல்லாரும் பேசுறது கேட்டே இருக்கும். ஆனால் இவங்க பேசும்போது நானும் கவனிப்பேன், ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்கள் ஆஃபீஸ் செக்யூரிட்டி வாக்கி டாக்கியில் தான் அதெல்லாம் பேசுவாங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்றீங்களா? அதாவது பக்கத்தில் கேட்டதுனால அவங்கள்ட்ட போய் கேட்டால் நம்ம ஏன் அதை அடிக்கடி ஓவர்னு சொல்கிறோன்ட்டு. அதுக்கு அவர் சொன்னார், வாக்கி டாக்கினா அப்படி தான் பேசணும்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னாரு. இதெல்லாம் ஏன் ஒரு கேள்வியாக வந்து கேட்குது இந்த பொண்ணு அப்படின்னு மாதிரி பார்த்துருப்பாரு. சரி, நம்மளே என்ன அப்படின்றத வந்து ரிசர்ச் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்ததுல, ஓவர் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நான் பேசுறத முடிச்சிட்டேன், ஓவர் நீ பேசலாம் அப்படின்றது தான். ஏன்னா அது வந்து வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி தான். ஒன் வே கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? எஸ், அதாவது கம்யூனிகேஷன் வைஸ் வந்து அது 2-way தான். ஆனால் அது ஒரு ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம ஃபோனில் பேசுகிற மாதிரி அட் அ டைமில் 2 பேர் பேசிக்கலாம். ஆனால் இதில் அட் அ டைமில் 2 பேர் பேச முடியாது. ஒருத்தர் பேசி முடிச்சு அந்த பட்டனை ரிலீஸ் பண்ணி அதாவது ஓவர்னு சொல்லிட்டு பட்டனை ரிலீஸ் பண்ணோன்னா அடுத்த ஒரு பேசினா மட்டும்தான் அதில் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் இது வந்து ஒரு வழி தொடர்பு, ஒருத்தர் தான் வந்து பேசணும், அடுத்தவங்க குறுக்கால பேசக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ என் கண்டென்ட் முடிஞ்சிருச்சுப்பா, நீ பதில் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்லி முடிச்சுட்டேன், நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களா, ஓவர் நான் தெளிவாக தான் கேட்டுட்டு இருக்கேன், ஓவர் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஓவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. ஓவர் பற்றி பேசணும். பல ஓவர்களில் சதம் அடித்த மாதிரியான ஒரு கதைக்களம் கனா திரைப்படம். அந்த படத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு. ஆராதனா சிவகார்த்திகேயன் மற்றும் சிவகார்த்திகேயன் வைக்கம் விஜயலட்சுமி பாடிய பாடல். திபுவனினன் தாமஸோட மியூசிக்கில் அருண்ராஜா காமராஜ் அவரோட வரிகள் இல்லை, ஜிகேபியோட வரிகளில் வந்துட்டே இருக்கு. அருண்ராஜா காமராஜா வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துல தான் பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை

ஃப்ரெஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் அந்தோனிதாசனோட வாய்ஸ்ல, அவரோட மியூசிக்ல, அவரோட லிரிக்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு. உரியடி திரைப்படத்துல இருந்தா எஸ் நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் உங்களை வந்து 10 மணிக்கு வந்து ஒரு நல்ல கேமோட சந்திக்கிறேன். 9 o'clock வந்து ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு வீரா வந்தாச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, உங்க நிகழ்ச்சி ஓவர் ஓவர், நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட இணைஞ்சு ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில தரமான பாடல்களை கேட்டு எல்லாருமே வந்து சந்தோஷமா இருங்க மக்களை. ஸ்டேடியம் ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதோடு.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். மக்கள் நலன்களை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் ஆடித்தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப்
2: Rainbow Rap.

குட் மார்னிங், குட் மார்னிங். 3 மணி கிடையாது, 9 மணி 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நல்ல ரெயின்போ ராப் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரெயின்போ ராப்க்காக உங்களுக்காக வந்திருக்கிறது வீரா தான். எண்ணமும் செயலும் நல்லா இருந்தால் கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி முகமே தேஜஸ் ஆகிடும்டா அப்படின்னு சொல்ற மாதிரி எப்பவுமே நல்ல விஷயத்த நம்ம திங்க் பண்ணிட்டு நல்லதே செஞ்சுக்கிட்டு நல்லதே நாமளும் ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை இப்போதைக்கு உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஸோ ரெயின்போ ராப்ல அதிரடியான பல பாடல்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு ஓடுங்க தம்பி, இன்னைக்கு நீங்க சுறுசுறுப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. முதல் பாடல் வசுந்தராதாஸ் அண்ட் பிரவீன் மணி பாடிக்கிறாங்க, வைரமுத்து வரிகள் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுல. Shakalaka baby, shakalaka baby.

ஞாயிற்றுக்கிழமை காலையில் அப்படிங்கிறதுனா காலங்காத்தால் வந்து நிறைய வேலைகள் இருக்கும். வீட்டில் வந்து வேலை கொடுத்துருப்பாங்க, துணி துவைக்க வேண்டியிருக்கும், பாத்திரம் கழுவணும், அதுக்கப்புறம் என்னங்க வெளியில் கடைக்கெல்லாம் போகணும் அப்படின்னு எக்கச்சக்கமான வேலை இருக்குல்ல. அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது உங்களுக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்குது, ஐயோ மலைச்சி போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வரி. இப்போ நீங்கள் கேட்டிங்களே இந்த பாட்டை ஒரு ரெண்டு தடவை கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மிகப்பெரிய திறமசாலி எந்திரிச்சு வருவான் பாருங்கள், இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படி ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு விஸ்வரூபம் படத்திலிருந்து தான் நம்ம கேட்டு முடிச்சிருக்கோம். சுராஜ் ஜெகன் பாடின பாட்டு, வைரமுத்து வரிகளில் சங்கர் இஷான் லாய் அப்படிங்கிற மூணு பேர் சேர்ந்து அந்த மியூசிக் மூணு பேர் சேர்ந்து போட்ட பாட்டு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். ஸோ ரெயின்போ ரேப்பில் அடுத்ததாக உங்களுக்காக வந்துகிட்டு இருக்க பாடல் கந்தசாமி படத்துலேருந்து கேட்க போகிறோம். மலைக்ரா அப்படிங்கிற பாட்டு செம்ம வெஸ்டர்னா அப்படி ஒரு பாட்டு, செம்ம ஜாலியாக இருக்கும். ரீட்டா பாடிருக்காங்க, தேவி சி பிரசாத் மியூசிக்கில் வந்துகிட்டு

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21st சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: ரசிக்கும் சிமானே அப்படிங்கிற அந்த லைன் இருக்குல்ல ஓப்பனிங்ல, அதை தவிர உங்களுக்கு இந்த பாட்டில் என்ன புரிஞ்சுன்னு சொல்லுங்க. புரியக்கூடாது எல்லா விஷயமே வாழ்க்கையில் புரிஞ்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் சுவாரஸ்யமே இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி பாட்டெலாம் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ ரசிக்கும் சிமானே அப்படிங்கிற பாட்டு பாலாஜி விதையா சேர்ந்து பண்ணப்பட்டு அண்ணாமலை வரிகளில் விஜய் ஆண்டனி மியூசிக்கில் கேட்டு பிடிக்கும் பொழுது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, ஓ ரசிக்கும் சிமானே அப்படிங்கிற பாட்டு வந்து ரசிக்கும் சிமானே படத்தை தான் கேட்டுப்பிடிச்சோம். 9:26 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுருக்குது ரெயின்போ ராப். ஸோ ரெயின்போ ராப்ல அடுத்து என்ன பண்ண போகணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக சுக்ரன் படத்துலேருந்து பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு, தொழுவாதோ வேளாமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரீமிக்ஸ் தாமா செமையாக இருக்கும். சுபா பாடிருக்காங்க, விஜய் ஆண்டனி மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செம்மது.
1: Ready? Yeah, ready. Yeah, ready. Yeah, ready. Yeah, ready. Yeah, ready. Yeah, ready.

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்,
2: ஏடிஎம், அக்ஷயா தங்க மாளிகை,
3: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
2: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
3: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
2: ஏடிஎம், அக்ஷயா தங்க மாளிகை.
4: வணக்கம், நான் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதுலம்.

எத்தனை பேர் கண்ணு முன்னாடி அவதார் சிங் வந்து போனாரு. 9:36 ஆயிட்டுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் தான் கேட்டுருக்கீங்க. ரெயின்போ ரேப்பில் தசாவதாரம் படத்துலேருந்து வைரமுத்து வரிகளில் ஹிமேஷ் ரஷ்மியோட மியூசிக்கில் இந்த பாட்டு கேட்டுச்சோம். கமல்ஹாசன் அண்ட் மயாலம் மகாலட்சுமி பாடின பாட்டு. அடுத்ததாக நம்ம ரெயின்போ ரேப்பில் கேட்க போகிற பாட்டு கமல் பாட்டு கேட்டோம், ரஜினி பாட்டு கேட்கலாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏஆர் ரஹ்மான் அண்ட் சைனோரா பாடின பாட்டு வாலி வரிகளில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் சிவாஜி படத்துலேயே வந்துக்கிட்டு இருக்கு. பயங்கர அதிரடியான ஒரு பாட்டு, அப்படியே வாவ் மாவ் மை காட் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஜேம்ஸ் பாண்ட் வரும், ஜேம்ஸ் பாண்ட் போல் செய்யும் ஸ்பைதான் அப்படின்ட்டு வரும். பயங்கரமான ஒரு லிரிக்ஸ் இருந்தது, வாலி தான் எழுதியிருப்பார். கேளுங்கள்.

ஒரு புயலே அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்குல்ல. ஓகே, ரெயின்போ ராப் கேட்டுருக்கோம். ரெயின்போ ராப்ல இந்த பாட்டு கேட்டு முடிச்சோம்ல, இந்த பாட்டுல முக்கியமான பல வரிகள் இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச வரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தில் திக் நெஞ்சென்றல் குஞ்சில் தித்திக்கிற அன்றில் குஞ்சில் அப்படின்னு ஒரு சங்க இலக்கியத்திலேருந்து எடுத்து சில வரிகளை வாலி எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டைலிஷாக, தோட்டா ஒன்று ரெண்டு போட்டால் பொண்ணு துள்ளுதே அப்படிங்கிறதா இருக்கட்டும், அதுக்கு மாதிரி கண்முன் ஸ்டன்கன் ரோஜர் மோர்போல் அப்படின்ற வரியாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்து பயங்கர மிக்சிங்காக இருக்கும். இதெல்லாம் வாலியால் மட்டும் தான் எழுத முடியும், வேறு யாராலையும் எழுத முடியாதுங்கிற அளவுக்கு. இந்த அன்றில் குஞ்சில் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, அன்றில் அப்படிங்கிறது சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட ஒரு பறவை இனம். இந்த பறவை வந்து இணை பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் அன்றில் குஞ்சில், அது ஒன்று பிரிஞ்சால் ஒன்று வந்து இறந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப காதலை போற்றக்கூடிய ஒன்று. அந்த பறவையை இதில் வந்து உள்ளே கொண்டு வந்து வாலி எழுதியிருக்கார். ஓகே, 9:43 அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக வந்து வாரணமாயிரம் படத்துலேருந்து பாடல் ரெடியாக இருக்குது, அறிந்து மரியாதம் படத்துலேருந்து பாட்டு ரெடியாக இருக்குது. எந்த பாட்டை ப்ளே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரணமாயிரத்தை இப்போ நம்ம கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கிரிஷ் பனி தயால் பாடிருக்காங்க, ஸ்ருதிகாசனம் சேர்ந்து பாடுறாங்க, தாமரி வரிகள் ஹாரி ஜெயராஜ் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு அப்படின்ட்டு

இன்னைக்கு பல பேர் இந்தியாவில் படிச்சுட்டு அமெரிக்காவில் போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க, ஐடியெல்லாம் ஆன்சைட்லாம் போகிறாங்க அப்படின்னா யார் காரணம்? நம்ம இந்த பாட்டு தான் காரணம். ஏன்னா இங்கே இருக்கு அமெரிக்கா அப்படின்னு சொன்ன ஒரு பாட்டு இது இல்லை. ஸோ 9:49 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரஷ் அவர் ரெயின்போ முடிஞ்சு ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப்பில் வாரணம் 1000 படத்துலேருந்து கிரிஷ் பென்னி தயால் சுதிஹாசன் பாடின பாட்டு தாமரை வேலையில் கேட்டு முடிக்கும்பொழுது இந்த டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாட்டில் வந்து நீங்கள் ரெண்டு விஷயம் கவனிச்சிருக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பென்னி தயால், இன்னொன்று கிரிஷ். ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறாங்க, ஆனால் அது எது ரெண்டு பேருடைய வாய்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களா, உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் கிட்டார் வாட்ச் தம்பி நீங்கள் வாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வச்சிங்கன்னு சொல்லிட்டு ஹரி சார்ஜ் கொடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். டாடாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருப்பார். ஓகே, அடுத்ததாக நாம் வந்து அறிந்தும் அறியாமலும் படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். ஏன் இந்த நேரத்தில் இந்த பாட்டு அப்படின்னா, சண்டே எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருச்சுப்பீங்க. ஸோ இப்போ தான் வந்து ஸ்டவ் பற்ற போய் சமைக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் பொழுது ஸ்டவ் பத்தலை அப்படின்னா இந்த பாட்டை மட்டுமே ப்ளே பண்ணுங்கள், அது பற்றிக்கும். அந்தளவுக்கு ஒரு பாட்டு. அனுஷ்கா அண்ட் பிரேம்ஜி பாடின பாட்டு, பா விஜய் வரிகளை யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேடியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

9:55 ஆயிடுச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம் இப்போதைக்கு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரெயின்போ ரேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு உலக புகழ்பெற்ற கேமை சந்தியா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நாங்கள் நிபுரம் சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம், நீங்களும் வந்தீங்கன்னா சேர்ந்து விளையாடலாம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக நசீர் யாசின் நிசார், அதுக்கப்புறம் நசீர்னு சொல்கிறாங்க யாசின் நிசார், இவங்க பாடின பாட்டு அண்ணாமலை வரிகளை

விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 6,179 கன அடியாக உயர்த்துள்ளது. அணையிலிருந்து குடிநீருக்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 2,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: பத்து மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். கல்வியுடன் விளையாட்டு

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: மேற்கு வடக்கு தெற்கிலிருந்து ரெயின்போ எஃப்எம் கேட்டு அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் ஆல் வெரி ஹாப்பி சண்டே. சொல்லிக் கொள்வது நான் உங்கள் ஆர்ஜே சந்தியா
1: அண்ட் வீரா. வடகிழக்கு திசை அப்புறம் தென்மேற்கு திசை அதையும் சேர்த்துக்கங்க,
0: அது அவங்களே சேர்த்துக்கிட்டோம். பாத்தீங்களா, கேம் வந்து எடுத்து போதே வந்து அவர் ஆரம்பிச்சிட்டாரு. என்னோட கேம் ஸ்டார்ட் அப்படின்றவர் தான். நேரம் தெரியா 10:03 ஆயிட்டு இருக்கு. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேம் விளையாடலாம் வீரா?
1: பயங்கரமா
0: நீங்க வேற பில்டப் கொடுத்துட்டீங்க. உலக புகழ் பெற்ற கேம்னு நல்ல கேமா சொல்லணும், அடிச்சிருவாங்க போலே.
1: ஏற்கனவே நீங்க வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த கேம்ல, பயங்கர சிக்கல்ல கொண்டு போய் விடுங்கன்ற மாதிரி சொல்லுங்க.
0: சரி, என்ன கேம்னா, பொதுவாக நம்ம எப்பவுமே ரெண்டு பேரும் நார்மலாக பேசினாலே அப்படிதான் பேசிப்போம். நான் ஒன்று கேட்க நீங்கள் ஒன்று சொல்ல, நீங்கள் ஒன்று கேட்க நான் ஒன்று சொல்லன்னு. ஸோ நம்ம நேயர்களுக்கும் பரிச்சயமான கேம் தான். நானும் வீராவும் உங்களுக்காக வந்து ஜென்யூனான க்வெஸ்சன்ஸ் கேட்போம், நீங்கள் வந்து அதுக்கு ரிலேட்டபிளான ஆன்சர் சொல்லணும். அதாவது சரியா சொல்லணும், ஆனால் தவறா சொல்லணும்.
1: தப்பா சொல்லணும், என்னங்க ஒண்ணுமே புரியலங்க அப்படிங்கிற.
0: சோ இப்போ உங்களுக்கு எத்தனை கண்ணு அப்படின்னு நம்ம கேட்கிறோம்னா, அவங்க ரெண்டு அப்படின்றதுக்கு வர நாலு அப்படின்னு எண்களை குறிக்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம வந்து சட்டையை எங்க போடுவோம் அப்படின்னு கேட்டா, நம்ம ஒரு பேருக்காக நம்ம வந்து பாதத்துல போட்டுப்போம் அப்படின்னு.
1: கொடியில போடுவோம,
0: கொடியில போடுவோம் அப்படின்னு சொன்னாலும் தப்பா கரெக்டான ஆன்சரா போயிருது பாருங்க. இந்த மாதிரி சொன்னாலும் நாங்க அவுட் பண்ணி
1: விட்டுருவோம்.
0: இந்த மாதிரி வந்து ரிலேட்டபிளா இருக்கணும், ஆனா வந்து ரொம்ப நான் சிங்காவே பதில் சொல்லணும். அதுல யார் வந்து திறமசாலி அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இந்த திறமையை நீங்க ப்ரூவ் பண்ணா நீங்க பண்ண வேண்டியதுல போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298600038, அப்படி இல்லைனா 295205544 அப்படின்ற எங்களுக்கு கால் பண்ணலாம். 10 என்றதுக்குள்ள கால் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கால் பண்ணிட்டாங்க. 10 என்றதுக்குள்ள படத்துல தான் பாடல் வந்துட்டே இருக்கு. சந்தோஷ் ஹரிஹரன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல்
1: இல்ல, இதை நான் முன்னாடி நினைச்சிட்டேன்.
0: நினைச்சிட்டீங்களா? கார்க்கியோட வரிகள்ல இமானோட மியூசிக்ல வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களுக்கு இது ரெயின்போ FM 104.4.
1: இங்க எல்லாமே சமதுள.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: கெட் செட் கோ.

0: பாருங்க விளையாடி பழக்கமோ
1: இருக்காரு
0: என்ன வச்சு சாப்பிடுவாங்க திரும்ப கேள்வியை இன்னொரு
1: வாட்டி சொல்லுங்க.
0: உங்களுக்கு என்ன கேட்கும்ன்றது உங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு எங்க காதல கேட்டுறோம், அதனால எங்களை யாரே மாத்த முடியாது. சோ அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ரெயின்போ.
2: ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
1: ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
2: நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
1: ரதி பாலாஜி பேசுறீங்களா? ஓகே, உங்களுக்கான கேள்வி, மாலை நேரத்தில் வானத்தில் என்ன தெரியும்?
0: என்ன சொன்னீங்க?
1: என்ன
0: தெரியும்?
1: நன்றி.
0: அவங்க வந்து நீ ஒண்ணு கேளு, நான் வேற ஏதாவது சொல்றேன், மாத்தி யோசிக்கி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் வணக்கம்.
2: காகிதம் கசக்கினா
0: என்ன ஆகும் சார்? தண்ணி ஆயிடும். மல்லிகைப்பூ எங்க வைப்பீங்க?
1: வணக்கம்.
2: என்ன
1: வணக்கம்? காலையில சொல்றது என்ன வணக்கம்? அதுதான் உங்களுக்கு கேள்வி. திருப்பி கேட்டாங்க, அவுட்.
0: ஆமா, கேள்வி திருப்பி கேட்க கூடாதுல. காலையில சொல்றது என்ன வணக்கம்? வீரா கேட்டா பத்மாவதி அம்மா மாலை வணக்கம் சொல்லி இருக்கணுமா இல்லையா?
1: மாலை வணக்கம்.
2: இன்னொன்னு
1: சொல்லுவா?
0: இன்னொன்னு சொல்லுவா.
1: டீ இனிக்கணும்னா என்ன போடணும்?
0: நன்றி. கால் பண்ணதுக்கு நன்றி. எஸ் நேயர்களே,

0: மீண்டும் சொல்றோம், ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, எங்க கொஸ்டின் எங்களுக்கே ரிப்பீட் பண்ணாதீங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டு இந்த மாதிரிலாம் நீங்க வந்து டைமை கடத்தக்கூடாது. டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா நிகழ்ச்சி வந்து சூப்பரா போகும் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டே இருக்கு. ஹிப்ஹாப் தமிழோட லிரிக்ஸ்லயும் மியூசிக்லயும் அம்பல தெரியப்படுத்திருக்காங்க. பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ 101.4
1: எல்லாமே சமதோடு.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: புள்ளினால இனி எல்லாமே தூளு.
1: வணக்கம், நான் மதன் கார்கி பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே செமதுள்ள

0: பத்து மணி 22 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோல செம்ம ஜாலியா நம்ம கேம் விளையாண்டு இருக்கோம். உலகத்தனம் வாய்ந்த ஒரு கேம். நாங்க என்ன சொல்றோமோ, என்ன கேள்வி கேட்கிறோமோ, அந்த கேள்விக்கு நீங்க வந்து கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கணும், ஆனா சரியான ஆன்சரை சொல்லக்கூடாது அப்படிங்கறதான் கேம். அதே மாதிரி கேள்வியை திருப்பி கேட்டீங்கன்னா அவுட் அப்படின்னு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் சந்தியா வச்சிருக்காங்க. சோ நிகழ்ச்சியில ஜாயின் பண்ணக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம்.
1: யாரங்க பேசுறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: அருமையாக போய் கொண்டிருக்கிறது, அற்புதமாக போய் கொண்டிருக்கிறது, அட்டகாசமாக போய்
2: கொண்டிருக்கிறது. என்ன இந்த வாட்டி நீங்க வந்திருக்கீங்க, ஆச்சரியமா இருக்கு.
0: இதெல்லாம் பெருமையாங்க, கடமைங்க, கூப்பிட்டாங்க வந்துட்டேன்
1: அவ்வளவுதான்.
2: உலக புகழ் பெற்ற சந்தியா அவர்களுக்கும் வீர அவர்களுக்கும் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். உங்களுக்கான கேள்விகள் உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட்ச் எதுக்கு கட்டுறீங்க?
2: என்ன
0: தொட்டு சாப்பிடணும்?
2: என்ன
1: சொல்லிருக்கலாம் அப்படின்னு?
0: வேலூர் மாவட்டத்துல காட்பாடி எங்க இருக்கு?
1: மக்களை முடிஞ்ச அளவுக்கு எங்க கேள்வியை எங்களுக்கே திருப்பி விடாதீங்க. ஓகே, அடுத்த நேயர்.
0: வணக்கம்.
3: வணக்கம். திருத்தணி தமிழேந்தி.
0: திருத்தணி தமிழேந்தி. உங்களுக்கான
3: கேள்வி சொல்லிட்டேன், நீங்க சொல்ல வேணாம், சத்தம் கம்மியா சொல்லுவீங்க.
1: என்ன வரும்
0: கேள்விய மாத்தி?
1: ரத்தம் வரும். குழந்தை கையில இருந்து முட்டாய் பிடிக்கா என்ன ஆகும்?
3: சிரிக்கும்.
1: சிரிக்குமா? ரேடியோல என்ன வரும்?
0: ரேடியோல என்ன வேணாலும் வரும். தண்ணி வருமா? தண்ணியை எதுல புடிச்சு வைக்கணும்?
3: கட்டில.
0: கட்டில.
1: தட்டில பிடிக்கிற ரெட் கலர் சாரி எதுக்கு சார் யூஸ் பண்ணுவாங்க?
3: பேசறதுக்கு.
1: பேசறதுக்கா?
0: பேசறதுக்கு.
1: ஓகே. மைக்ல என்ன பேசணும்?
3: மைக்ல சிரிக்கணும்.
0: மைக்ல சிரிக்கணும்.
1: மைக்ல சிரிக்கணும். நன்றி.
0: சிரிக்கலாம்.
1: நன்றி. நன்றி. நன்றி சார். நன்றி.
0: நல்லா ட்ரை பண்ணீங்க. வாழ்த்து.
1: நல்லா ட்ரை பண்ணீங்கயா.
0: ஸ்பெசிபிக்கா கேட்டு சந்தியா கிட்ட தான் பேசணும்னு வரை பேசிட்டு போயிருக்காரு.
1: அதாவது உங்கள்கிட்ட பேசுறது அவுட் ஆயிடுவோம்னு அவருக்கு தெரியுது, அதனாலதான் அவர் வேணுக்கு

0: என்ன பேசுறதுன்னு கேட்டிருக்காரு. ஓகே, அடுத்த நேருக்கு வீரா மட்டும்தான் கேள்வி கேட்பாரு பாருங்க.
1: கேமே தெரியாம விளையாடிட்டு இருக்கும் பொழுது நான் கேட்டேன்னா
0: அப்படிதான். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சந்தியா மேடம்.
0: வணக்கம்
2: வீரா சார்.
1: வணக்கம் சார். யாரு பேசுறீங்க சார்?
0: உங்க
1: பேர் சொல்லுங்க சார்.
2: சண்முகத்துறை பேசுறேன் சார்.
1: ஆமா சார், கரெக்டான பேர் சொல்லிட்டீங்க. அவுட் சார் நீங்க.
0: நன்றி. ஹே மாமா, எப்படி இருக்கீங்க?
3: இருவருக்கும் வணக்கம் மேடம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: ஓகே, ஹே மாமா, உங்களுக்கான கேள்வி கேட்டறலாமா?
3: தப்பா கரெக்டா சொல்லணும்.
0: அதேதான், தப்பா கரெக்டா சொல்லணும். புரியுதுங்களா?
3: சரி மேடம்.
0: சாம்பாருக்கு என்ன பருப்பு போடுவீங்க?
1: உளுத்தம் பருப்பு.
0: கடலை பருப்பு போடுவீங்களா? அண்ணனோட அண்ணனை என்னன்னு கூப்பிடுவீங்க?
3: மாமா.
0: மாமான்னு கூப்பிடுவீங்களா? மாமரத்துல என்ன காய்க்கும்?
1: மாமரத்துல என்ன?
0: நிகழ்ச்சியை
4: அன்பு சகோதரருக்கும் சகோதரிக்கும் பணிவான வணக்கத்துடன் நிகழ்ச்சி இணையும் உங்கள் அன்பு நேயர் திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து சே ரங்கசாமி பேசுகிறேன்.
1: வணக்கம் ரங்கசாமி சார்.
0: வணக்கம். வணக்கம் ஐயா.
4: நலமே மலர வாழ்த்துக்கள் ஐயா.
1: நலமே மலர வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கும்.
4: தயார் நிலையில் இருக்கிறேன்.
1: ஓகே,
0: காபி எதுல கலந்து குடிப்பீங்க சார்?
4: மணல்.
0: மணல்ல கலப்பீங்களா? இளவட்டக்கல் என்ன வடிவத்துல இருக்கும்?
1: என்ன
0: வடிவத்தில் இருக்கும்?
4: சதுரமாக இருக்கும்.
0: சதுரமாக இருக்கும். ரேடியோல என்ன கேக்கும்?
4: காற்று வரும்.
1: கேள்வியை திரும்பி நாங்க கேப்போம்.
0: காற்று வரும். நீல கலர் பலூன் பறக்குமா பறக்காதா?
4: பை பறக்காது.
1: பை
0: பறக்காது.
4: எறும்பு
1: கடிச்சா என்ன
4: ஆகும்?
1: எறும்பு கடிச்சா சிரிப்பு வரும்.
0: சிரிப்பு வரும். வேலைக்கு போகும்போது எதுல போவீங்க?
4: வேலைக்கே செல்வதில்லை.
0: வேலைக்கே செல்வதில்லை. அப்புறம் எதுக்கு நான் போறது? அது சம்பந்தப்பட்ட விடையா போயிருச்சே சார், என்ன பண்றது?
1: நன்றி சார்.
0: அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதோடு.
5: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
6: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
5: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
6: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
5: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: என்ன
1: சொல்ற குயில
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
5: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்?
4: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரம் ஆயிடுச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
5: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
4: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ, அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: பத்து மணி 36 நிமிஷத்துக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கேமை நம்ம ஹெட் செட் கோல விளையாண்டு இருக்கோம். நானும் சந்தியாவும் தான் இங்க உட்காந்துருக்கிறோம். அடுத்து நிகழ்ச்சியில் இணையக்கூடிய
1: தெரிஞ்சுக்கலாம். எஸ், நாங்க கேட்கிற கேள்விக்கு சரியா ஆனா தவறா பதில் சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: வணக்கம்
1: வணக்கம், யாரங்கம்?
2: இருவருக்கும் காலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு.
1: முள்ளக்காடு பாபு சார்,
0: முள்ளக்காடு பாபு சார், உங்களுக்கான கேள்வி, பச்சை கிளியோட மூக்கு என்ன கலர்ல இருக்கும் சார்?
2: சிவப்பு கலர்ல இருக்கும்.
1: கரெக்ட்டா சொல்லிட்டீங்க
2: சார். பச்சை கலர்ல இருக்கும் மூக்கு மட்டும் சிவப்பு கலர்ல இருக்குமோ?
0: பச்சை கலர்ல, பச்சை கிளியோட மூக்கு சிவப்பு கலர்ல தானே இருக்கும்.
1: இல்ல,
0: தூத்துக்குடி வேற கலர்ல இருக்கா?
1: அதாவது சார், கரெக்டா தான் சார் சொல்லிருக்கீங்க. ஆனா இந்த கேம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நீல கலர், நீங்க வந்து ஆரஞ்சு கலர் அப்படி சொல்லிருக்கணும். ஆனா உங்களோட நேர்மை வந்து உங்களை வந்து விட்டு கொடுக்காம பண்ணிருச்சு பாருங்க. நன்றி சார், நன்றி.
0: நேர்மையா இருக்கிறது கூட சில நேரத்துல கஷ்டம் தான் போல.
1: ரைட், அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம்,
3: அண்ணாநகர்ல இருந்து மாலி தேவி பேசுறேன்.
1: மாலி தேவி மேம்,
3: என்ன
1: ஐஸ்கிரீம் எதுல சாப்பிடுவீங்க? ஒருத்தர ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒரு கூட்டமே போராடணும், ஆனா ஒருத்தர் தோக்கடிக்கிறதுக்கு நாங்க ரெண்டே பேர் போதும் அப்படின்ற மாதிரி தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். அடுத்த நேர், அடுத்த நேர் வணக்கம்.
4: வெந்நீரை
0: கொதிக்க வச்சா
1: என்ன ஆகும்? வகுப்பறையில என்ன பண்ணணும்? பொறுமையா போறதுக்காக ஆட்டோல போகணும். ஆமா, ஆட்டோ ஏறதே நம்ம எதுக்குன்னா வேகமா போறதுக்கு.
4: வெளியில ஈஸியா தான் இருக்கு, ஆனா அந்த கேள்வி கேட்கும் டக்குன்னு வர மாட்டேங்குது.
1: வணக்கம்.
5: காலை வணக்கம், கிழக்கு மேற்கு மேடம்.
0: கிழக்கு மேற்கு மேடம்,
5: வணக்கம். மீரா சார், வணக்கம். சந்தியா மேடம், ராயப்பேட்டை வெங்கட்.
1: வெங்கட் சார், ரெடியா இருக்கீங்களா?
0: உங்களுக்கு மேற்கு தான் நாங்க இருக்கிறோம் சார்.
1: மேற்குல என்ன உதிக்கும் சார்?
5: சூரியன்.
0: மேற்கு
1: சூரியன் இருக்கும். அப்புறம் சிக்னல்ல மஞ்சள் கலர் விளக்கு எரியும் போது என்ன பண்ணணும்?
5: ஸ்பீடா போலாம்.
1: கத்தி எதுக்கு பயன்படுது? பாஸ். There is a pause. இங்க மியூசிக்லயும் பாஸ்
0: உங்க கத்தி எதுக்கு பயன்படுது? அது ஒரு படம், அது உட்கார்ந்து நீங்க பார்க்கலாம்.
1: நீங்க என்ன சொல்லலாம்? கத்தி வந்து பூ கட்ட பயன்படுது. அந்த மாதிரி ஏதா சொல்லிரலாம். பட் ட்ரை ட்ரை, நல்ல ட்ரை. நன்றி சார், நன்றி
5: நன்றி
1: நன்றி. நீ என்ன பெரிய கும்பலா, ரொம்ப கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் மனசுல நினைச்சிருப்பாங்க. அதனால நாங்க கும்பன் படத்துல இருந்தே பாடல் போட்டுறோம். வேல்முருகன் மற்றும் மாலவிகாசுந்தர் இணைந்து
0: பாடுறோம். சந்தியா இப்படிதான் ஃபார்ம்ல இருக்காங்க.
1: ஆமா ஆமா,
0: கத்தின்றதுக்குள்ள கும்பன்.
1: மகாலிங்கமோட வரிகள்ல ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக்ல வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ ஃபேம் நோதியோட புடிலாலு
0: இங்க எல்லாமே சமதோடு.

0: உங்களை பார்த்து யாரும் அச்சச்சோன்னு சொல்ல வச்சிடாதீங்க.
1: மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்.
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: வணக்கம், நான் உங்க கார்த்திக் மேத்தா பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆல் இண்டியா ரேடியோ ரெயின்போ 101.4 எல்லாமே தூள்.

0: go!
1: வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர்களே. நேரம் சரியா 10:47 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ வணக்கம்.
2: வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்
3: சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேப்பா.
3: ஓகே சார், ரோட்ல என்னவெல்லாம் போகும் சார்? கொஞ்சம்
2: மாடு கன்று எல்லாம் போகும்.
3: மாடு கன்று எல்லாம் போகும்.
1: கன்று எல்லாம் போகும் அப்படின்னு. எஸ் ஓகே. கரகம் எங்க வச்சு ஆடுவாங்க சார்?
3: கரகம் அப்படின்னு
1: ஹலோ,
2: கையில வச்சு ஆடுவாங்க.
1: கையில வச்சு ஆடுவாங்களா? பனி பெய்தால் என்ன ஆகும் சார்?
2: ஒரே சூடா இருக்கும்.
1: சூடா இருக்குமா? வால்பாறை எங்க இருக்கு சார்?
3: கடப்பாறையில இருக்கு சார்.
2: இருக்கிற இடத்துல இருக்கு.
1: இருக்கிற இடத்துல இருக்கு. நன்றி சார், நன்றி நன்றி நன்றி நன்றி.
3: இதுக்கு மேல உங்ககிட்ட என்னால போராட முடியாதுடா.
1: இல்ல, அவரே வந்து ஏதாவது ஒரு லைன் சொல்லிருப்பாரு. இருக்கிற இடத்துல கடப்பாறைன்னு என்ன சொல்றேன்னு தெரியாம அது அங்கேயேதாங்க இருக்கு அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆல்ரைட், வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்.
1: என்ன
3: தேவை? மஞ்சள் தேவை.
1: மஞ்சளை முகத்துல பூசினா என்ன நிறமா இருக்கும்?
4: கருப்பு நிறமாக.
3: கருப்பு நிறமா இருக்கும். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச பாட்டை பாடினது யாரு? அனுராதா ஸ்ரீராம் கிட்ட இதை நான் சொல்றேன்.
1: நன்றி நன்றி. கால் பண்ணதுக்கு நன்றி.
4: நன்றி.
3: அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
5: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்சாரம் செல்லும் பேசுறேன்.
3: செல்லும் சார், வணக்கம் சார்.
5: நல்லா
3: இருக்கீங்களா
1: சார்? வெள்ளையடிக்க என்ன வேணும் சார்?
3: வெள்ளையடிக்க என்ன
5: வேணும்?
1: மண்ணு வேணுமா? விருந்துக்கு வரவங்களை எப்படி கூப்பிடுங்க சார்?
3: வராதிங்க.
1: போயிருவாங்க சார்.
3: சூப்பர் சார். ஷூ போடுறதுக்கு என்ன சார் வேணும்?
1: என்ன
3: சார் வேணும்? பல் துலக்க என்ன தேவை?
5: குச்சில தேய்க்கணும்.
3: குச்சில
1: குச்சில தேய்ப்பாங்களே. வெப்பங்குச்சி, ஆலங்குச்சி,
3: ஆலங்குச்சி எல்லாம் இருக்கு சார். நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்றீங்க, அதனால
5: சரி சார்.
1: பட் இருந்தாலும் நல்லா விளையாடுங்க சார். அப்படி எல்லாம் சொல்ல முடியாது, சூப்பரா விளையாடிருக்கீங்க. நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. வணக்கம்.
6: ஹலோ
1: ஹலோ.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: நாங்க ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறோம்.
1: பேசும்போது சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க. ஐயோ, லைன் வேற கடச்சிருச்சு.
3: வானவில்ல எத்தனை கலர் இருக்கும்? மூணு கலர்.
1: நீலமும் பச்சையும் சேர்ந்தா என்ன நிறம் வரும்?
3: சிவப்பு மஞ்சள் பச்சை படம் பாத்துருக்கீங்களா?

0: முதல் கேள்வியே இன்னும் முடிக்கல இருறா அப்படினு
1: சொல்வாங்க. இருப்பாங்க இரண்டாவது கேள்விக்கே பதில் சொல்ல மூணாவது கேள்விக்கு போயிட்டீங்களே
2: அப்படின்னு. நான் ஒரே ஒரு டவுட் கேட்கறதுக்குள்ளாகவே நீங்களும் கேட்டீங்க.
1: சொல்லுங்க உங்க டவுட் என்னவா இருந்தாலும் சொல்லுங்க.
2: கேக்குற கேள்விக்கு தவறா பதில் சொல்லுமா? நானும் இந்த ப்ரோக்ராம் வந்து நான் இந்த விளையாட்டுல நான் கலந்துக்கவே முடியலையே அதனால தவறா பதில் சொல்லணும்.
1: ஆமா ஆனா ரிலேட்டடா பதில் சொல்லணும் சரிங்களா?
2: ஓஹோ சரி சரி சரி சரி.
0: என்ன பண்ணலாம், விளையாடலாமா இல்ல அடுத்த வாரம் பாத்துக்கலாமா?
1: உங்களுக்காக ஆட்டோல எத்தனை சக்கரம் இருக்கு?
2: ஒன்னு.
1: காருக்கு எத்தனை கதவு இருக்கு?
2: அஞ்சு.
1: அஞ்சு கதவு இருக்கு. டிக்கியோட சேர்த்து
0: அஞ்சு கதவு, ஆறு கதவு கூட இருக்கு.
1: இல்ல அஞ்சு கதவு இருக்கு, இங்க ரெண்டு கதவு மூணு கதவு சொல்லிருக்கலாம். நன்றி நன்றிப்பா கால் பண்ணதுக்கு. நன்றி நன்றி, நல்லா ட்ரை பண்ணீங்க. நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு ஒரு நேரோ இரண்டு நேரோ விளையாடுறத பொறுத்து இருக்கு. வணக்கம்.
0: வணக்கம் என்ன வந்திருக்காக? வாங்க.
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
3: பேர் சொல்லுங்க மேடம்.
1: பேர் சொல்லுங்க மேடம். கேள்விகள் ஆரம்பிச்சிடலாமா? தண்ணீர் டேப் திறந்தா என்ன வரும்?
0: வெந்நீர் வரும். கோடை காலத்துல அப்படிதான் இருக்கு, வேற வழி
1: இருங்க. நான் தானே பதில் சொல்லணும், நாங்க ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் லைன்ல இருக்கீங்களா?
0: தொடர்ந்து பதில் சொல்றாங்க. தண்ணி வரதா? அவங்க வேங்கிமா வரலையா?
1: அவங்க கடுப்பாயிட்டாங்க. ஏன் வந்து என் கேள்வி அவரே சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் எதுக்கு போன் பண்ணேன் அப்படின்ட்டு. அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்
1: வணக்கம்.
4: இருவருக்கும்
0: வணக்கமா.
4: நான்
1: பல்லாவரத்தை சொல்லிட்டீங்களே, பாத்தீங்களா? தப்பால சொல்லணும் இந்த கேமுக்கு. ஓகே, உங்களுக்காக இன்னொரு கேள்வி. கப்பல் எங்க மிதக்கும்?
4: முன்னாடியே வந்து நியூல கியூல நின்றுட்டீங்கன்னா லைன் கிடைச்சிரும்.
0: ஓகே மேடம், நல்லா
1: ட்ரை பண்ணீங்க. நல்லா ட்ரை பண்ணீங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி
4: நன்றி.
0: இப்படிப்பட்ட ஒரு உலகத்தரம் வாய்ந்த கேமை சந்தியா எடுத்து வந்ததுக்கு அப்புறம் அதை நானும் ஜாயின் பண்ணி விளையாண்டு.
1: எஸ் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு எந்த கேமா இருக்கே அப்படின்னு யோசிச்சீங்களா?
0: மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கும் பொழுது இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமா என்று எனக்கு லேசான சந்தேகம்.
1: நான் வந்து வீராவோட கேம் விளையாடும் போது மட்டும் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கும், ஐயோ நம்மளை கலாய்ச்சிருவாரோ அப்படின்ட்டு. ஆனா இந்த கேமுக்கு தேவையான இன்புட் ஃபுல்லா வீராவே கொடுத்துட்டாருன்ற ஒரு சந்தோஷத்துல ஓகே நாங்க இதோட வந்து எண்டு கார்டு போட்டு கிளம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் காக்கி சட்டை திரைப்படத்துல தான் பாடல் வந்துட்டே இருக்கு. விஷால் தாட்லனி பாடின பாடல் நாமுத்துக்குமாரோட வரிகள்ல அனிருத் ரவிச்சந்திரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. நான் இதோட கிளம்பிக்கிறேன், மீண்டும் உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் டாடா பாபாய் ஃப்ரம் சந்தியா. ஆனா வீரா உங்களோட கண்டினியூ பண்ணுவாரு.
0: நிச்சயமா கண்டினியூ பண்ணுவேன். திருப்பி ஒரு மணிக்கு நம்ம மீட் பண்ணலாம்.
1: ஓகே, ஒரு மணிக்கு அவர் வந்து உங்க கூட
0: அழகா வந்து 60-80 சொல்லிட்டு பாட்டு கேட்டுருக்கலாம் ஜாலியா.
1: ஓகே நன்றி நேயர்களே, நன்றி. இணைந்திருக்கீங்க இது ரெயின்போ எஃப்எம் 91.4
0: எல்லாமே இசமதோட.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். நாகாலாந்து மாநில முன்னாள் ஆளுநரும் பிஜேபி மூத்த தலைவருமான இல கணேசனின் நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டில் 440 விண்வெளி தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கேரளத்தில் 10 நாள் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் இன்று தொடங்கின. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 81.31 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 6179 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடை திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர்

0: தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியா இலங்கை இடையேயான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது நாள் ஆட்டம் இன்று மழை காரணமாக தடைபட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:02. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கோபர்தன் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியா தனது இயற்கை எரிவாயு தேவையில் கிட்டத்தட்ட 50% இறக்குமதி மூலம் பூர்த்தி செய்வதால் எரிசக்தி பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. இந்த சூழலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 23,731 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தேசிய சுழற்சி உயிரி ஆற்றல் திட்டத்திற்கு, அதாவது கோபர்தன் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தூய்மையான எரிசக்தி பயணத்தில் இந்த திட்டம் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண்மை கழிவுகள், சாணம், நகர்ப்புற கழிவுகள் உள்ளிட்டவற்றை தூய்மையான எரிபொருள், இயற்கை உரம், கிராமப்புற வருவாயாக மாற்ற இந்த திட்டம் வழிவகுக்கும். 2026-27 நிதியாண்டு முதல் 2035-36 நிதியாண்டு வரை செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டம் உயிரி எரிவாயு உற்பத்தியை நாட்டின் எதிர்கால எரிசக்தி கட்டமைப்பின் முக்கிய தூணாக மாற்றும். மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படும் இந்த திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை 10 மடங்கு வரை அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. கழிவுகள் நாட்டின் வளர்ச்சிக்கான எரிபொருளாகும். கிராமங்கள் தூய்மை ஆற்றல் உற்பத்தியின் மையங்களாகும். விவசாயிகள் எரிசக்தி பாதுகாப்பின் பங்களிப்பாளர்கள் ஆவர் என்ற தொலைநோக்கு பார்வையை இந்த திட்டம் பிரதிபலிக்கிறது. கோபர்தன் திட்டம் வளர்ச்சிக்கான 6 முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது. உற்பத்தி செய்யப்படும் உயிரி எரிவாயுவை நகர்ப்புற எரிவாயு விநியோக நிறுவனங்கள் மூலம் கொள்முதல் செய்தல், சர்வதேச அளவில் நிலையான விலையை நிர்ணயித்தல், புதிய திட்டங்களுக்கு திறன் அடிப்படையில் மூலதன நிதியுதவி வழங்குதல் ஆகியவை இதில் அடங்கும். மேலும் குழாய் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாதம் அளித்தல், மாவட்ட அளவில் உள்கட்டமைப்பை வலுப்படுத்த சிறப்பு நிதியம் அமைத்தல் ஆகிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். கோபர்தன் திட்டம் தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதுடன் கிராமப்புறங்களில் விவசாயிகளுக்கும் சிறிய அளவிலான தொழில் முனைவோருக்கும் புதிய வருவாய் வாய்ப்புகளை உருவாக்கும். பசுமையில்ல வாயு உமிழ்வை குறைத்து இயற்கை உர பயன்பாட்டை அதிகரித்து இறக்குமதி செய்யப்படும் எரிபொருட்களின் தேவைகளை குறைப்பதன் மூலம் தற்சார்பு இந்தியா, வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை அடைவதில் இந்த திட்டம் முக்கிய பங்காற்றும். இந்தியாவில் CBG பயோ CNG ஆலையை இயக்கும் அல்லது அமைக்க விரும்பும் எவரும் கோபர்தன் ஒருங்கிணைந்த பதிவு இணையதளம் gobardhan.eil.co.in இணையதள முகவரி மீண்டும் gobardhan.eil.co.in இதன் மூலம் பதிவு எண்ணை பெறலாம். இந்தியாவின் அபரிமிதமான இயற்கை வளங்களை தூய்மையான ஆற்றலாகவும் கிராமப்புறத்தை செழிப்பாகவும் பொருளாதார மதிப்பாகவும் மாற்றுவதில் கோபர்தன் ஒரு முக்கிய படியாக விளங்குகிறது. உறுதி செய்யப்பட்ட தேவை, நிலையான விலை நிர்ணயம், குழாய் வழி இணைப்பு, கடன் ஆதரவு மற்றும் சூழல் மண்டல மேம்பாடு ஆகியவற்றை ஒரே தேசிய கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவதன் மூலம் இந்த திட்டம் பெரிய அளவில் வளர்வதற்கான நிலைமைகளை உருவாக்குகிறது. ஏற்கனவே அடைந்துள்ள முன்னேற்றத்தின் அடிப்படையில் கோபர்தன் திட்டமானது எரிசக்தி பாதுகாப்பு, விவசாயிகள் மற்றும் கிராமப்புற தொழில் நிறுவனங்கள் கழிவிலிருந்து செல்வம், ஆத்ம நிர்பர் பாரத் மற்றும் விக்சித் பாரத் தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றில் அரசின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் இந்தியாவின் கார்பன் பைபாஸ் CBG பயணத்தை ஒரு வலுவான அடித்தளத்திலிருந்து தேசிய அளவிலான தூய்மையான எரிசக்தி தொழிலாக முன்னெடுத்து செல்லும் என்பதில் சற்றும் ஐயமில்லை. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கோபர்தன் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்னா, சில சமையல் வந்து நமக்கு சமைக்க பிடிக்காது, ஆனால் அதை சாப்பிட்டவங்க செம்மையாக இருந்துச்சுமா, நீ சமைச்சதில் இதான் சூப்பர் அப்படின்லாம் நம்மளுக்கு ஒவ்வொரு புகழாரமாக கொடுத்து நம்மளை அப்படியே கதிகலங்க வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட சமையல் இப்படி தான் நம்ம பேச போகிறோம். அடுத்த நேயர்களுக்காக தேடி படத்துலேருந்து சூப்பரான பாடல் காத்துட்டுருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
1: எப்பவுமே
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
0: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம்
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
3: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சை

0: நேயர்களை நாம் அணிந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியில் என்னை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது நாம் சமைக்கிறது நமக்கு பிடிக்காது, ஆனால் மற்றவங்களுக்கு நீ சமைச்சதுலே இதுதான் பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம கூட நேருக்கு முன்னாடி நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0444289608 மற்றும் 0442259254. நேயர்களே ரொம்ப எளிமையானது, நம்ம கூட இணைய போகிறோம் முதல் நேயர். வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? சிறப்பு. சொல்லுங்க, நீங்க என்ன சமைச்சா உங்களுக்கு நல்லா இருக்காதான் மத்தவங்களுக்கு சூப்பரா இருக்கும்? உங்க அம்மா தான். ஓ, நீங்க உள்ளே சாப்பிடறது மட்டும் தானா? சிறப்பு, ரொம்ப நன்றிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அம்மா ஒரு 30 வருஷம் அனுபவம் இருக்குன்னா நம்மளுக்கு அந்த அனுபவத்தை 3-4 எடுக்கணும்னா எப்படி வரும்? 30 வருஷம் நாமளும் பண்ணால் தான் வரும்.
1: ஆ,
0: சிறப்பு, நன்றி கேளா. இப்படிதான் நேயர்களே, நான் சிலர் பாருங்க, நான் சமைக்க மாட்டேன் இருந்தாலும் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்றாங்க. ஆனால் நானே கூட சில நேரம் சமைப்பேங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமையல் எனக்கு பிடிக்காம இருக்கும். ஆனால் என்னோட அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஆகா சூப்பராக இருக்கேப்பா அப்படின்வாங்க. அது மாதிரி தான் நேயர்களே, நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களோட வித்தியாசமான அனுபவங்களை என் கூட பகிர்ந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் நம்ம கேட்டு வந்துடலாம். முண்டாசிப்பட்டி திரைப்படத்திலிருந்து

0: நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. நம்ம கூட இணைப்போம் அடுத்த நேயர். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து சார். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன். நான் வைக்கிறதுல வந்து அது நான் எதாவது செய்வேன், அது அவ்வளவு முக்கியத்துவம் கூட கொடுக்க மாட்டேன். ஆனா அது வத்த குழம்பு, இந்த மருந்து குழம்புன்னு ஒண்ணு வைக்கிறது,
0: சரி,
1: அத வந்து ரொம்ப விரும்பி உடம்புக்கு நல்லதுன்னு சாப்பிடுவாங்க. ஆனா பையன் மருமக எல்லாருமே அந்த குழம்பு வந்து கெட்டியா வைக்க தெரியாது. அந்த வத்த குழம்பு ஆகட்டும், மருந்து குழம்பு ஆகட்டும், அதே மாதிரி இந்த திப்பிளி ரசம் நீங்க வச்சீங்கன்னா நல்லா இருக்குது, நாங்க வச்சோம்னா அது கசப்பா இருக்குது. அது வந்து அடிக்கிட்டே போலாம். அந்த கழுவப்புள்ள துவையல்னு பழைய காலத்துல எல்லாம் என்ன செய்வோம்னா, அதுல வேற ஒண்ணுமே வைக்க மாட்டோம், வெறும் உப்பு புளி மிளவா வச்சு கழுவப்புள்ள அப்படியே பச்சையா, கழுவப்புள்ள ஆகட்டும் கொத்தமல்லி ஆகட்டும் எதையுமே அப்படியே பச்சையா வச்சு ரொம்ப அரைக்க கூடாது. சாதத்துல போட்டு சாப்பிடலாம், சட்னி மாரியும் உபயோகப்படுத்தலாம், பிரெட்ல கூட மேல இது நம்ம தடவிட்டு ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம்.
0: சூப்பர் சூப்பர்மா, ரொம்ப நன்றிங்கம்மா.
1: நன்றி, ரொம்ப சந்தோஷம்.
0: பார்த்தீங்களா, சில சமையல் வந்து நாம் சமைக்கிற மாதிரி மற்றவங்களால் சமைக்கவே முடியாதுன்ற அளவுக்கு நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்போம். அதை பற்றியும் கூட பேசலாம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-249-8600-0038 மற்றும் 044-249-5252-554. சிம்பிள், என்ன சமையல் நமக்கு பிடிக்காது ஆனால் மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கும். சில நேரம் போகிற போக்கில் சமைப்பாங்க ஆனால் அது சூப்பராக வந்துடும். சில நேரம் ரொம்ப மெனக்கிட்டு பார்த்து பார்த்து பக்குவமாலாம் செஞ்சு பார்ப்போம், அப்போ ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் நம்ம கூட இணையப்போற அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்,
0: உங்க பெயர்?
2: பட்டாபுரம் கலையரசி.
0: சொல்லுங்க,
2: என்ன சமையல் நல்லா பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்களா? ஐயா,
0: அப்படி இல்லை. சில நேரம் நம்மளுக்கு ஒரு சில சமையல் பிடிக்காது. இப்போ ஒரு பாவக்காய் குழம்புன்னு வைக்கிறேன்னா நம்மளுக்கு பிடிக்காது, ஆனால் சாப்பிட்றவங்கலாம் இது மாதிரி ஒரு பாவக்காய் குழம்பு நான் வேற எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களோட சமையல்ல எது ஸ்பெஷல்னு கேக்குறாங்க.
2: நாங்க வந்து சுக்கு குழம்பு குருமா எல்லாம் நல்லா பண்ணுவேன். ஊருக்கு கிளம்பிட்டேன்னா கூட எங்க அண்ணன் சேலையை பிடிச்சி இருக்கும், எனக்கு கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டு போமா, இஞ்சி சட்னி, இஞ்சி தொக்கு, தக்காளி தொக்கு, அது மாதிரி எல்லாமே அவங்க வீட்டுல அண்ணி பண்ணாலுமே நீ பண்ண மாதிரி இல்ல, நீ பண்ணி வச்சு போனா வெளிய வச்சா கூட கிடவே மாட்டேங்குது கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படி அண்ணன் நேற்று தான் பறந்தது சுதந்திர அன்னைக்கு, அது வீட்டுல தவறி போச்சு. ஆனாலும் அண்ணன் சொன்ன வார்த்தைகள் மறக்கவே
0: இல்லை.
2: நாங்க இது 68ல இருக்கோம், இப்ப அண்ணன் இல்லையா கொஞ்சம் ஏக்கமா தான் இருக்கு. தம்பி ஒண்ணு, தங்கச்சிங்க, அக்கா தங்கச்சி நாலு பேரு. நான் பெரியவன், நல்லா பண்ணுவேன். எது சுக்கு குழம்பு வச்சா ஓடாது இலையில, நீ தாதம் போட்டு அந்த குழம்பு ஊத்துனா அப்படியே நிக்கும், கட்டியாதான் வைப்போம். எனக்கு தண்ணியெல்லாம் வைக்க தெரியாது, குருமா கூட கட்டியா வச்சிருவேன். அம்மா கூட சொல்லுவாங்க, என்னடி இவ்வளவு திக்கா வச்சிருக்க, கூட்டா குழம்பா திக்கல, அப்படி அள்ளி வச்ச கரண்டி பெருசு பெருசா இருக்கும் நம்ம
0: வீட்டுல
2: கரண்டி எல்லாம். அது ஒரு கரண்டி ஊத்தலன்னா ஒரு அண்டால எடுத்து ஊத்துற மாதிரி கொஞ்சமா ஊத்துமா, சின்ன கரண்டி ஆயிடு அப்படின்னாப்ல. அதெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்தா நடக்காது, காசு கூட பெரிய டம்ளர்லாம் யார் வந்தாலும் என்ன டபர டம்ளர் இவ்வளவு பெருசா இருக்குன்னு
0: நீங்க ரொம்ப
2: நாளா வரல, அதனாலதான் நிறைய கொடுத்துட்டோம்.
0: தொடரும்.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
4: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
3: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
4: ஆகஸ்ட் 21ஆம் தேதி சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
5: ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகுமா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ATDC இருக்கே சிறந்த பாடத்திட்டம், குறைந்த கட்டணம், சுய தொழிலும் செய்யலாம், 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு ATDCIndia.co.in 9840416769.
4: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
3: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.

0: 10%க்குள்ளதான்.
1: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பனைகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1%-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பனைகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1%-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பனைகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: நேயர்களை நாம் அணிந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, நம்ம கூட இணைய போற அடுத்த நேர் யாருன்னு பாப்போம். வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
4: ஹலோ,
3: வணக்கம். உங்க பெயர்?
4: வணக்கம், நான் காட்பாடியில இருந்து நித்ய கல்யாணி பேசுறேன்.
3: சொல்லுங்க நித்ய கல்யாணி.
4: சவு சவு தொகையல் அப்படின்னு ரெசிபி நான் சொல்ல போறேன்.
3: சரி.
4: சவு சவு இருக்கு பாத்தீங்களா, சீம கத்திரிக்காய்.
3: ஆமா,
4: அது வந்து நல்லா பொடி பொடியா நறுக்கி, இல்ல அது தோலி எலசா இருந்தா அதுல கூட சில பேர் பண்ணுவாங்க. ஆனா சவு சவு நல்லா நறுக்கி ஒரு வாணலில எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறமா சிகப்பு மிளகா, இல்ல இஷ்டப்பட்டவங்க பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். அது அப்புறம் வந்து புளி, புளி ஓரளவு திட்டமா அதுக்கு ஏத்த மாதிரி வச்சு நல்லா அப்படியே வதக்கிக்கணும். வதக்கிட்டு அப்புறம் பெருங்காயம், பெருங்காயம் வந்து எண்ணெய் பொரியும் போது போட்டுக்கணும். அப்புறமா இந்த சவு சவு தொகையில வந்து சவு சவு வந்து நல்லா வெந்த உண்டை, அது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்க்கலாம். இஷ்டப்படாதவங்க பிளைனா கூட அரைச்சுக்கலாம், காய் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க. அது மிக்சியில போட்டு இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் நம்ம பண்ணிக்கோமே, அதோட இத போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணும். கிரைண்ட் பண்ணி நல்லா ஸ்மூத்தா வழவழன்னு எடுத்து வச்சுட்டு அது வந்து சாதத்துல எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்து வந்து தொகையல் மாதிரி தொட்டுக்கலாம், அது ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கு அப்படின்னு எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தப்போ டக்குன்னு பண்ணி கொடுக்கற என்னன்னு தெரியல. சாம்பார்லாம் பருப்பு வேக பண்ணோம், ஒரு சவு சவு ரெண்டு இருந்தது, அதை வச்சு ஒரு டிஃபரெண்டா பண்ணலாம் அப்படின்னு பண்ண எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க வீட்லயும் சொல்லி என்ன சவு சவு நமக்கு சாம்பாருக்கு போட்டிருக்கோம், இது பண்ணிருக்கோம், கூட்டு பண்ணிருக்கோம், ஆனா எப்படி இதுல வந்து ஒரு துவையல் பண்ணீங்க அப்படின்னு எல்லாம் விரும்பி உங்க வீட்டுல பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பாராட்டினாங்க. சூப்பரா ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு டிஷ்.
3: சூப்பர், சூப்பருங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா.
4: நன்றி, நன்றிங்க.
3: அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம்.
3: வணக்கம்,
5: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
3: சொல்லுங்க மாலினி தேவி.
5: எனக்கு இந்த சாம்பார், வெறும் சாம்பார் வச்சா எனக்கு பிடிக்காது.
3: சரி,
5: பிடிக்காது. இந்த மசாலாலாம் போட்டா எனக்கு எப்பவும் சாம்பார் வீட்டுல இருக்கணுமாங்க, பிடிக்காது. ஒரு நாள் என்ன சும்மா நாளா ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா சாம்பார் வாங்கி நிறைய போட்டு குக்கர்ல போட்டு, குக்கர்ல அவிக்க மாட்டேன், அன்னைக்கு குக்கர்ல போட்டேன்.
3: சரி,
5: நல்லா நிறைய போட்டு வச்சு ஒரு ஒரு 4-5 மிளகா காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டு வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கருவே வாய் தாரிச்சு போட்டேன். காலி வந்துட்டாங்க, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு உண்மையிலே அது இப்படி வச்சா எப்படி இருக்குமோ தெரியாதுன்னு நினைச்சேன். எல்லாம் போட்டு நல்லா எங்க பேரை பேசினா நல்லா போட்டு நெய் ஊற்றி நல்லா பார்த்தாங்க, டேஸ்டா இருக்கு
3: அப்படின்னு.
5: சூட சூட தாத்தா எல்லாம் டேஸ்டா தான் இருக்கும் அப்படின்னா அப்படின்னு. அப்புறம் அதுதான் இந்த பருப்புல வந்து காய் போட்டெல்லாம் சாட மாட்டாங்க. நான் என்னது இந்த பீர்க்கங்காய், ஒரு நாள் பீர்க்கங்காய் போட்டு நல்லா குக்கர்லதான், அது குக்கர்லயே வச்சுட்டேனா தனியா போடலாம், என்ன வேகாதுங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு தவளவளன்னு இருக்கும் போட்டு. அதே மாதிரிதான் அந்த சாம்பார் மதியதான் பச்சை மிளகா போட்டு நல்லா செய்ய வச்சு நல்லா தாளிச்சு விட்டு போட்டா அன்னைக்கும் கேக்குறாங்க, இதுன்னு வித்தியாசமா இருக்க, ஏதோ காய் போட்டு வச்சிருக்கீங்க தெரியலையே அப்படின்னாங்க. அதுல இருந்து இப்ப பீர்க்கங்காய் போட்டு அப்படிதான் வச்சு

0: நெடுஞ்சாலை
1: திரைப்படத்திலிருந்து.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை பிநகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா, எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை பிநகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டிநகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷ

0: தங்கமா மாளிகை
1: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: ஸ்நேகிதியே,

0: நேயர்களின் அமைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சிம்பிளுங்க, நாம் சமைக்கிற சில ஃபுட் நம்மளுக்கு பிடிக்காது, ஆனால் மற்றவங்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கும், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட இனி எப்போ அடுத்த நேயர். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம், உங்கள் பெயர்?
1: சார், சென்னை கே கே நகர்லேருந்து சாந்தி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் சாந்தி.
1: நான் பண்ணது எனக்கு கஷ்டமாக இருக்கு, மற்றவங்களுக்கு அது நல்லா இருக்கு அப்படியா?
0: ஆமாம், கரெக்ட்.
1: பண்ண ரெசிபி அப்படின்னா, கோகனட் பர்ஃபி இருக்கும், நிறைய தேங்காயெல்லாம் வந்துச்சுன்னா அது திருகி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது செஞ்சு செஞ்சா எல்லாரும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் எனக்கு ஞாபகம் வருது. செஞ்சது கொஞ்சம் டஃப்பா இருக்கும்ல, தேங்காய் எல்லாம் திருகி எடுக்கணும், ஒயிட்டா மட்டும் எடுக்கணும். ஸோ அது கொஞ்சம் டஃப்பா இருக்கும், பட் செஞ்சா அது டக்குன்னு காலி ஆயிடும்.
0: சூப்பர், அதாவது கஷ்டப்பட்டு செஞ்சா கூட சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் பாராட்டுவாங்க.
1: ஆமா ஆமா, அதுதான் சார்.
0: சூப்பர் சூப்பர், நன்றி சாந்தி.
1: நன்றி.
0: நேர்களை நீங்களும் தொடர்ந்து பேசலாம். பேச வேண்டிய எண்கள் 044-249-8608 மற்றும் 044-259-5252. நம்ம கூட போறேன் இணையப்பட நேர். வணக்கம்.
2: வணக்கம்ப்பா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி.
2: நான் வந்து குருமா வைப்பேன், அது பட்டாணி கொண்டக்கடலை எல்லாத்தையுமே ஒரே மாதிரி குருமா வைப்பேன்.
0: சரி,
2: நான் விருப்பப்பட மாட்டேன், ஆனா எங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப உசுறு. இப்ப பிள்ளைங்க திருமணம் முடிச்சு பிடிச்ச பிள்ளைய வந்துச்சு வேணா, எங்க மருமை எங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அம்மா சப்பாத்தி குருமா வையுமா, கொட்டக்கல குருமா வையுமா, பட்டாணி ஊற வையுமா அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு அவ்வளவா பெருசா ஒண்ணும் இஷ்டம் இருக்காது, சப்பாத்திக்கு நாட்டு சக்கரை வச்சுக்கிட்டு இது கூட சாப்பிடுவேன். ஆனா அதுகளுக்கு அவ்வளவு பிடிச்சது, அது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா? காய் வைக்கிறது, காய் வைக்கிறது பிள்ளைகளுக்கு பிடிக்காம இருக்குமா? வருதுல ஒரு சில ஐட்டம்னா சொல்லவே வேணாம், இந்த நண்டு இறால்லாம் வச்சாக்கு அது அம்மா எங்க சாப்பிட்டாலும் இது மாதிரி கிடையவே கிடையாதுமா இங்கே
0: அப்படின்னு.
2: ஆமா ஆமா, நல்லா ஒரு மசால் பண்ணி வைப்பேன் பாருங்க. இந்த குழம்பெல்லாம் வைக்க மாட்டேன், ஏன்னா நண்டு இறால்லாம் வந்து அப்படி பின்னி வைக்கணும், அப்படி பின்னி வச்சு அதுக்குள்ள போய் உள்ள சாரணும். அதே மாதிரி மீன் குழம்பே சில பேர் குழம்பு மீன் சாப்பிடவே மாட்டாங்க, ஆனா நான் வந்து வைக்கிற குழம்பு மீன் நல்லா உள்ள உப்பு புளிப்பு எல்லாமே சாந்திருக்கும் அந்த மீனுக்குள்ளயே.
0: பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா எங்க நாக்குல எச்சு சுட்ட வச்சுட்டு
2: வாங்க ஊருக்கு, வாங்க எங்க ஊருக்கு, கடற்கரை பகுதி தானே, உங்களுக்கு நல்லா வச்சு தரோம், சாப்பிட்டுட்டு போகலாம், வாங்க வந்தாரு.
0: நன்றி நன்றி ராஜேஸ்வரி, கண்டிப்பா
2: வீட்டுக்கு போய் அம்மா தான் உடனே பண்ண சொல்லுங்க, எல்லாமே
0: சிறப்பு. சரி, நன்றி நன்றி. ஓகே, ஒரு பாடலை கேட்டு வந்தெல்லாம் பாயும் மொழி திரைப்படத்துல இருந்து கேட்டு இணைந்திருங்கள்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நேயர்களே, இன்று 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நேயர்களே, இன்று 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

நேயர்களே, நான் அமைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. என்ன டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சில சமையல் நமக்கு பிடிக்காதுங்க, ஆனால் நம்ம சமைச்சது மற்றவங்க அப்படி நாக்கில் எச்சு சொட்ட சொட்ட சாப்பிட்டுட்ருப்பாங்க, அடடா அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்கவே ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஆனால் ஏன் நமக்கு பிடிக்கல அப்படின்னு கூட தோணிகிட்டு இருக்கும். இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் தொடர்புகிட்டு பேசுவேன். எண்கள் 0449268603 8 மற்றும் 0442258545254. ஓகே, அடுத்ததாக வந்து காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
3: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
2: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
3: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
2: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகதண்ட ரூபி ரோஸ் மில்க்.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
6: நேயர்களை நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே.

இன்றைக்கி எந்த தீமில் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா சிம்பிள்ங்க, அதாவது என்ன சமையல் உங்களுக்கு பிடிக்காது ஆனால் நீங்கள் சமைச்சது மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது தான். நேயர்கள் பலரும் தொடர்பு கண்டு சிலரெல்லாம் வந்து நான் இந்த சமையல் பண்ண கஷ்டமாக இருக்குங்க, ஆனால் பண்ணதுக்கப்புறம் அது கிடைக்கிற அவுட்புட்டை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொன்னாங்க. சிலருக்கு வந்து உண்மையாகவே நான் சாம்பார் சும்மா போகிற போக்கில் செய்வேங்க, ஆனால் அவங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி பல நேயர்களும் பலவிதமான அவங்களோட அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நிறைவு பாடலாக நாம் கேட்கவிருக்கக்கூடிய பாடல் என்ன படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேகிடி திரைப்படத்துலேருந்து. கேட்டிணைந்திருங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு மணி ஒரு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. இந்த ஒரு மணி நேரம் நாம கேட்க போற நிகழ்ச்சி திரைகானம். திரைக்கான நிகழ்ச்சியில் 1970களையும் 80களையும் வந்த திரைப்பட பாடல்களை உங்களுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். செலக்டிவாக நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்கள்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முதல் பாடல் என்ன படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஜானகியுடைய குரலில் ஒடிக்கிது வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் காதல் ஓவியம் படத்திலிருந்து. ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

சொந்தம் தந்த சொந்தம்.

விலகி போனால் எனது சலங்கை விதவை ஆகி போகுமே அப்படிங்கிற ஒரு வரிய வைரமுத்து எழுதியிருக்கார் அந்த பாட்டில். திரைக்கான நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டு, வக்கணையாக தாலி வாங்கி வாசலுக்கு வர்றதேப்போ அப்படின்லாம் இருக்கும் இதில். அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாதம் பட்ட மண் எடுத்து நான் பல்லு விளக்க போகிறதப்போ அப்படின்னு வைரமுத்தான் எழுதியிருக்காரு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற படத்துலேருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. திரைக்கான நிகழ்ச்சியில் மலேசியா வாசுதேவன் பி சுசிலாவுடைய குரலில் ஒழிக்குது, வைரமுத்து வரிகளில், விஎஸ் நரசிம்மன் இசையில். ஸ்டே டியூன்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
3: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்,
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

அடுத்ததா, பூமியின் நீல நிறம் கண்ணளந்ததோ அப்படிங்கிற ஒரு வரிய பஞ்சு அருணாச்சலம் இந்த பாட்டில் வச்சிருக்கிறாரு. இளையராஜாவோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் தான் பூந்தளிர் படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்க போறோம். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

விழியோர சிறு பார்வை போதும் நான் விளையாடும் மைதானமாகும், இதழோரம் சிரிப்பொன்று போதும் நான் இளைப்பாறும் மலர்பந்தலாகும் அப்படின்னு எழுதியிருக்கவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் கிடையாது, வைரமுத்து அவர்கள் தான் இந்த பாட்டையும் எழுதியிருக்காரு. சந்திரபோஸுடைய இசையில் இந்த பாட்டு கேட்டு பிடிச்சோம், கே ஜே யசோதன் சித்ராவுடைய குரலில் வசந்தி அப்படிங்கிற படத்துக்காக. அடுத்ததான் நம்ம கேட்க போகிற பாடல் காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற படத்துலேருந்து அடுத்த பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டில் ஒரு சில வரிகளை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தா நீரோட்டம் போல இங்கே வா அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருக்காரு. நீரோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கே ஜே யசுதாஸ் எல்லாரும் ஈஸ்வரி பி சுசீலா பாடியிருக்காங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில் பாடல் உழைக்குது. Stay tuned to the Rainbow FM.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: ஒரு மணி 30 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகானம் கேட்டுட்டு இருக்கீங்க. திரைகானம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்ததாக வரப்போகிற பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்குது. வைரமுத்து வரிகளை இளையராஜாவோட இசையில் தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற படத்திலிருந்து. இதுவும் ஒரு அற்புதமான பாடல். இந்த பாட்டை கேளுங்க, லிரிக்ஸ் பற்றி கொஞ்சம் லேட்டாக
3: சொல்கிறேன்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: வைரமுத்து வரிகளில் தங்கச்சங்கிலி பாட்டை கேட்டிங்க இல்லையா, அதில் பல டீப்பான விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதழில் இதழால் கடிதம் எழுது ஒரு பேதை உறங்கிட மடிகொடு அப்படிங்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அன்பை ஆடை கொடு என்னை அனுதினமும் அள்ளிச்சூடிவிடு அப்படிங்கிற வரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி அடுக்கடுக்கான வார்த்தைகளை வந்து கோர்த்து அழகாக கவிதையாக்கியிருக்கிறார் கவிஞர். சரி, அடுத்ததாக வந்து திரைக்கான நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற பாடல் சிவப்பு மல்லி படத்துலேருந்து ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம் அப்படிங்கிற பாட்டு. இதுவும் வைரமுத்து வரிகளை தான் வந்துகிட்டு இருக்கு. கேஜே யேசுதாஸ் அண்ட் பி சுசீலா பாடியிருக்காங்க. சங்கர் கணேஷோட இசையில் வருது. ஸ்டேடியோன் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

ஒரு மணி 46 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகானம் கேட்டிருக்கீங்க. திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்க போகிற பாட்டு, கோவில் பெண் கொண்டது தெய்வம் கண் தந்தது பூஜை யார் செய்வது பூவை யார் கொள்வது அப்படின்னு கண்ணதாசன் கேட்குறாரு. மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் கேஜேஎஸ் தாஸ் பி சுசிலா அவங்களுடைய குரலில் தான் இந்த பாடலை கேட்க போகிறோம். சின்ன செஞ்சு உரிமை குரல் அப்படிங்கிற படத்துலேருந்தான் கேட்க போகிறோம் இந்த பாட்டு. மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் கிடையாது, கேஜே யசுதாசன் பிசுலா குரலில் பாடல் உடைக்கிறது. கண்ணதாசனுடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனுடைய செய்த ஸ்டேடியூன் இது ரெயின்போ எஃப்எம்.

நான் தந்தேன் நான் தந்தேன் நான் இறேனா.

கடகம் தறி கடகம் ஒரு மணி 56 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த பாட்டு வந்து முத்திலிங்கம் எழுதின பாட்டு. திரைக்கான நிகழ்ச்சியில் இப்போ கேட்டிருக்கோம் சின்ன வீடு படத்துக்காக. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான லிரிக்ஸ். இந்த லிரிக்ஸுக்கு எப்படி ஒரு பாட்டு எழுதினாரு, என்ன மாதிரி ப்ராசஸ் இவங்க பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அடுத்ததாக நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாம் நினைவெல்லாம் நித்யா படத்தில் தான் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. ரோஜாவை தாளாட்டும் தென்றல் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் எஸ்வி பாலசுப்ரமணியம் அண்ட் ஜானகி பாண்ட பாட்டு. இதோடு இந்த நிகழ்ச்சியை நான் வைண்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது வீரா.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேயர்களின் நேரம் 2:01 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். நாம் இந்த நிகழ்ச்சியில் சூப்பரான முதல் பாடல் என்ன படத்துலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் இருந்தாங்க சின்னஞ்சிறு கிளி அப்படின்னு தோணக்கூடிய பாடல், மிகவும் அற்புதமான ஒரு மெலோடி சாங் அப்படின்னு சொல்லலாம். கேட்டு இணைந்திருங்கள். இது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4.

ரெயின்போ மெலடிஸில் ஒரு சூப்பரான பாடலை தாங்க கேட்டு ரசித்தோம். அடுத்தா என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்வாசனை திரைப்படத்தில் இருந்தாங்க ஆனந்தத்தேன் சிந்தம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். ஒரு சூப்பரான பாடல் கேட்டு ரசித்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே போதுமே செம்மதுளு.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நேயர்களை, நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய். அடுத்ததான் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகங்கள் மாறுவதில்லை அப்படின்ற படத்திலிருந்து விழிகள் மீனும் அப்படின்ற பாட்டு தாங்க நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். பொதுவாக இப்போ ஒரு வேளை தூக்க கிழக்கமாக இருந்தீங்கன்னா இந்த பாட்டோட இசையை கேட்டு நல்லபடியாக தூங்குங்க. இல்லை சுறுசுறுப்பாக வேலை செய்ய போகிறீங்கன்னா அந்த பாட்டோட லிரிக்ஸை கேளுங்க, இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களே, நம்ம ரெயின்போ மெலடிஸ்ல அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் கவிதை திரைப்படத்துல இருந்தாங்க. ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. கேட்டு நிந்திரங்களே, எஃப்எம் ரெயின்போ 90.4 எல்லாமே எப்போதுமே செம்ம தூளுங்க.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நேயர்களை நாம் அணிந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். அடுத்த என்ன படத்தை அந்த பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனந்தகுமி இப்போ திரைப்படத்தில் வந்தாங்க. ஒரு இழி உருகுது உரிமையில் பழகுது, ஓ மைனா மைனா, அந்த படம் தான் கேட்க போறோம். கேட்டு ரசித்து இணைந்திருங்கள். இது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்போதுமே செம்மத்துள்ளே.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

நேர்களே, நேரம் 2:39 நிமிடத்தை நெருங்கிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். அடுத்தால் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து கிளிகள் அப்படின்ற திரைப்படத்தில் இருந்தாங்க, கன்னிப்பெண் கன்னத்தில் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல். மிகவும் எளிமையான, அதே நேரத்தில் அழகு நிறைந்த வரிகள் ததும்பிய பாடல் அப்படின்னு சொல்லலாம். கேட்டினை தன்கள் இது FM ரெயின்போ 91.4 எல்லாமே பதுமே செமதோலை.

நேயர்களை நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். அடுத்த என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வாரிசு திரைப்படத்துல இருந்தாங்க பேசக்கூடாது அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல், சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் 93.4 எங்கள் அமைப்பதுமே செமதூளு.

நேரம் 2:41 நெருங்கிட்டு இருக்கு. நேர்களை நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் இதமா இசையாய். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புன்னகை மன்னன் திரைப்படத்தில் இருந்தாங்க, என்ன சத்தம் இந்த நேரம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இரவு நேரம் மட்டும் இல்லை, இந்த நேரத்துலேயும் என்ன சத்தம் அப்படின்னு நாங்கள் கேட்போம். அப்படியே இந்த பாட்டையும் நீங்கள் கேளுங்க, கேட்டினைந்திருங்கள்.

நேயர்களே, நம்மளுடைய ரெயின்போ மெலடிஸில் அடுத்தது என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகன் திரைப்படத்தில் வந்தாங்க சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு தான். சூப்பரான பாட்டு, கேட்டு ரசித்து இணைஞ்சிருங்க. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே பொதுமை சமதோளம்.

0: நேயர்களின் அமைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். அடுத்த என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயம் திரைப்படத்துல இருந்தாங்க, பொட்டு வைத்த ஒரு வட்ட நீல அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். இனிமையான பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.
1: ஒரு வட்ட நீல குளிர்பு

நேயர்களே, நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடி. சிதமா இசையா இல்லை நிறைவு பாடலில் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லு பாட்டுக்காரன் திரைப்படத்தில் தாங்க கலைவாணியே ராணியேவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனிமையான பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்து சேர்ந்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆகியோர் அவரை வரவேற்றனர். இஸ்ரேலுடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தவைக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். காலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 307 ரன் எடுத்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரணம் ஆயிரம் திரைப்படத்துலேருந்து தாங்க ஒரு சூப்பரான பாடல், அனல் மேலே பனித்துளி அப்படின்னு கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரைட் மனு தூணப்பள்ளி நாலு, இங்கே எல்லாமே எப்போதுமே செமதுல.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நேயர்களின் அமைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். அடுத்தா என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொட்டி ஜெயா திரைப்படத்துல இருந்ததாங்க. ஒரு சூப்பரான பாடல், மெலோடியஸ் சாங், நம்ம எல்லோருக்குமே பிடித்த வரிகளை கொண்ட ஒரு பாடலுங்க. கேட்டு இணைந்திருங்கள்.

திரைக்கானத்தில் இப்போது ஒலித்த பாடல் சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படின்ற அற்புதமான பாடல் காதல் சுகமானது திரைப்படத்தில் தான் கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்தில் இருந்தாங்க, தெரியாமல் பார்த்துவிட்டேன் அப்படின்றது தான் ஒரு சூப்பரான பாட்டு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM 99.9 ஆளுங்கள் எல்லாமே புதுமை செம்மது உளுங்க.

நேயர்களை நாம் அணிந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி திரைக்கானம். அடுத்த என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருட்டு பயலை திரைப்படத்தில் இருந்தாங்க, பொய் சொல்ல போகிறேன் பொய் சொல்ல போகிறேன் அப்படின்ற ஒரு அருமையான பாடல். கேட்டு இணைந்திருங்கள். சில நேரங்கள் பொய்களும் அழகே.

எத்தனை பொய்கள் அடடா! ஆனால் அத்தனை பொய்களும் இனிக்கத்தானே செய்யுது. இதெல்லாம் வந்து காதல் பாடல்கள் இருக்கக்கூடிய ஒரு மாயாஜாலானே சொல்லலாங்க. ஓகே, அடுத்தா என்ன பாடல் கேட்க போகிறோம், என்ன படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமிழ் படத்துலேருந்து தாங்க ஒரு சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். கொஞ்சம் கலக்கலான பாட்டுன்னே சொல்லலாம். கேட்டு நிதிரங்கள், இது சென்னை எஃப்எம் ரைட் 101.4. இங்கெல்லாம் எப்போதுமே செமத்துள்ளு.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21st சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நம்மளோட திரைக்கானத்தில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலில் விழுந்தேன் திரைப்படத்தில் இருந்தாங்க. உன் தலைமுடி ஒரு முடி உதிர்வதை கூட தாங்க முடியாத அன்பே அப்படின்ற அளவுக்கு ஒரு பேரன்பு சிலம்ப சிலம்ப நிறைந்த ஒரு பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 93.4. இங்கே எல்லாமே போதுமே செம்ம தோளுங்க.

நேரம் 3:46 ஆயிட்டிருக்கு. நேர்களை நாம் இணைந்திருக்கூடிய நிகழ்ச்சி திரைக்கானம். அடுத்த என்ன படத்தில் இந்த பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகிய தமிழ் மகன் திரைப்படத்தில் இருந்தாங்க. நம்ம எல்லோருக்குமே பிடித்த பாடல், யாருக்குமே இந்த பாட்டை பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷ்னல் அன்றும் எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு வரிகளும் வந்து ஒரு ஊக்குவிக்கக்கூடிய வரிகளாக இருக்கும். ஒரு சூப்பரான பாடல்னு சொல்லலாம். கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களை நம்முடைய திரைக்கானத்தில் அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சாதே திரைப்படத்திலிருந்து தாங்க மனசுக்குள் மனசுக்குள் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு இனிமையான பாடல் கேட்டு நிந்திரங்கள். இது சென்னை எஃப்எம் 90.4 எல்லாமே புதுமை செமதோடு.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இஸ்ரேலுடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். காலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 361 ரன் எடுத்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

நேயர்களே, நேரம் 4:03 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? என்ன இன்றைக்கி தீமில் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் சில நேரங்களில் வந்து ஆஃபர்னு போடுவாங்க. ஆனால் சில பொருளை நம்ம ஆஃபரில் வாங்கிட்டு கொஞ்சம் காலம் கழித்து பார்த்தா நம்ம ஆஃபரில் வாங்கின பொருள் உண்மையான விலைன்னு மற்ற கடையில் கொடுப்பாங்க இல்லைங்களா? அதை விட கம்மியாக இருக்கே, அடடா ஏமாந்துட்டமே ஏமாந்துட்டமே அப்படின்னு எனக்கேச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த கதையை தான் நம்மகிட்ட இப்போ சொல்ல போகிறீங்க. நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449289 8603 மற்றும்

0: 0449 2952 5552 4 நம்ம கூட இணைய போற முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், உங்க பெயர்?
1: கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம், முகமது இக்பால்.
0: சொல்லுங்க ஐயா.
1: நிச்சயம் சொல்லணும், ஆஃப்லைன்ல இருக்கேன்.
0: ஆஃப்லைன்ல இருக்கீங்களா? சரி. அதாவது சில நேரம் ஆஃபரில் ஒரு பொருளையோ எதையோ வாங்கியிருப்போம், கடைசியில் பார்த்தா நம்ம வாங்கின ஆஃபர்னு வாங்கின பொருள் வந்து நம்ம நார்மலாக வாங்குறப்போ இருக்க விலையை விட அதிகமாக இருந்திருக்கும். அடாடா, இதுக்காடா அடிச்சு பிடிச்சி போய் வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
1: இல்லை, இது மாதிரி அது ஏமாந்தது இல்லை, நம்ம விசாரிச்சுட்டு தான் வாங்குறது.
0: இக்கு விசாரிச்சுட்டு தான் ஒரு 5 கடை ஏறி இறங்கிட்டு தான் வாங்குவீங்க.
1: அடி தள்ளுபடி சொல்லிட்டு நம்மள வந்து ஏமாத்திடுறாங்க, அதனால அவசரப்பட்டு எதையுமே வாங்கிடுறது இல்லைங்க.
0: எதையும் வாங்குறது இல்லை, நேரடியாக போயிட்டு விசாரிச்சுட்டு 5 கடை 6 கடை ஏறிட்டு எதில் நல்லா இருக்கு அதில் வாங்கிப்பீங்களா?
1: கண்டிப்பா.
0: சிறப்புங்கய்யா. இப்போ நீங்கள் எனக்கு இன்னொரு டவுட்டு, இப்போ 3 கடை ஏறி இறங்கும் போது அவங்க நம்மளை குறுகுறுன்னு பார்ப்பாங்க இல்லை, என்னடா பொருளை கேட்டு வாங்க போறாருன்னு, அதை எப்படி பார்ப்பீங்க?
1: மற்றவங்களுக்கா நம்ம இல்லை, நமக்காக தான் நாம.
0: அடாடா அடாடா, பின்னிட்டுங்க. சூப்பருங்க, ரொம்ப நன்றி. அவர் சொன்னாதாங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா நாம வாழ முடியாதுங்க, நமக்கானது தான் நம்ம வாழணும் அப்படின்னா அழகாக ஒரு தத்துவத்தையும் எடுத்து சொல்லிட்டு போயிருக்காரு. சூப்பருங்கய்யா, ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம், தெரிய திரைப்படத்துலேருந்து கேட்டு இணைந்திருங்கள்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நேர்களை நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா, என்ன கேம் ஆடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது ஆஃபர்ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொருளை இணையதளமாக இருக்கட்டும், இல்லை நம்ம கடைகளாக இருக்கட்டும், ஒரு பொருளை வாங்கியிருப்போம். ஆனால் அப்படி போய் வாங்கின பொருளை விட இயல்பான விலை, ரெகுலராக நம்ம போய் வாங்கும்போது வரக்கூடிய விலையும் ஒரே குறைதாக இருக்கலாம், இல்லை குறைஞ்ச விலையில இருந்து பல்ப் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றதான். உங்கள் பல்ப் வாங்கின அனுபவத்தை எங்கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. நேர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0944-289-3838 மற்றும் 0444-289-5252. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலம் கொடமாட்டப்பட்டீங்க.
2: சொல்லுங்க ஐயா.
3: ரொம்ப நாள் இல்லைங்க, தாடி தள்ளுபடி தான் ஏமாந்தேன்.
2: அடடா, என்ன ஏமாந்தீங்க?
3: சர்டிபிகேட் ஏமாந்தீங்க.
2: ஆஹா, என்ன
3: ஆஃபர்ல போட்டுருக்காங்க? நான் இப்ப ஒயிட் ஷர்ட் தான் எடுக்கிறேன். அது எடுத்துட்டேன்.
2: சரி,
3: விலை கூட அதிக இல்லை, 100-150 தை கூலியோட விலை கூட இல்லை, எடுத்துட்டேன். அதே கடையில கடையில போய் கேட்கும் போது ஆஃபர் இல்லாதே அதை விட ஒரு 15 ரூபாய் குறைவாக கொடுத்தாங்க.
2: இதுக்கு 4 கடை ஏறி இறங்கிருக்கலாமோன்னு அப்பதான் தோணுச்சோம்.
3: துணியும் குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்ல முடியல.
2: அடாடா, புரியுதுங்கய்யா, சிறப்புங்கய்யா, நன்றி. வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், உங்க பெயர்?
4: நான் திருவேட்டூர் பத்மாவதி சார்.
2: சொல்லுங்க பத்மாவதி.
4: என்ன சார் இப்பதான் வச்சேன்? என்ன சொல்ல,
2: இப்பதான் வந்தீங்களா? அதாவது ஆஃபர்ல என்ன ஒரு பொருளோட விலை இப்ப ஒரு 15,000 இருக்குன்னு வச்சுங்களேன், ஆஃபர்ல இன்றைய வாங்கினால் 12,000 அப்படின்னு கொடுப்பாங்க. அது மாதிரி ஏதாவது பொருள் வாங்கி பார்த்தா உண்மையிலே அந்த பொருளோட விலை 11,000 தான், இன்னொரு கடையில கிடைச்சிச்சு அப்படின்னு எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு
4: கேக்குறேன். பண்ணிக்கிறோம்.
2: என்னாச்சு?
4: ஒரு நாள் ஒரு கடையில போய் 10,000 வாங்கி வந்தாங்க.
2: சரி,
4: அப்புறம் பார்த்தாக்கா இன்னொரு கடையில பார்த்தா 9,000-8,000 வந்தது. போச்சே போச்சேன்னு கட்டிங்க வந்தோம் ஒரு நாள்.
2: சிறப்புங்கம்மா, நன்றி.
4: நன்றி சார்.
2: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
5: மல்லிட்டேனு.
2: ஹலோ, வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: இனிய மாலை வணக்கம் நண்பருக்கு.
2: நண்பருக்கு இனிய மாலை வணக்கம். சொல்லுங்க உங்க பெயர்.
5: அடையாளமட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வர் பேசுற சார். தலைப்பு சூப்பரா இருக்குது.
2: தலைப்பு சொல்லுங்க.
5: வீட்டுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் சார், 7,000 ரூபாய் கொடுத்தேன்.
2: சரி,
5: வாங்கி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டோம். மறுநாள் போய் வேற பக்கத்து கடையில போய் கேக்குறோம், அதே சைக்கிள் வந்து 5,000 சொல்றான் சார். 2,000 கம்மியா இருக்குது. 7,000-2,000 பக்குன்னு ஆயிப்போச்சு. என்னடா அது, நம்ம 2 கடை 3 கடைக்கு கேட்காது போச்சே, ஒரே கையில கேட்டு வாங்கி வந்துட்டோமே.
2: சரி அப்படின்னு தோணி இருக்கு. சரி, இப்போ எனக்கு என்ன டவுட்னா, அந்த 7,000 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் வாங்கினீங்கல்ல, அது எவ்வளவுன்னு சொல்லி உங்ககிட்ட பேரம் பேசி 7,000 கொடுத்தாங்க.

0: ஆமா ஆமா, 7000 எடுத்து கொடுத்தாங்க. வண்டி நல்லா தான் இருக்குது, அதே சைக்கிள் தான் சார். ஒரு நாலு கடை தள்ளி போய் கேட்டாக்கா 5000 கொடுக்கலாம், நல்லா இருக்குது சைக்கிள். நான் சைக்கிள் கடைக்காரன் சொல்லுவேன், ஏன்பா 7000 வேணும்பா, இது வந்து 5000 2000 கம்மியா இருக்குது. பக்குனு எங்க வீட்டுல இருக்கிறதும் பயத்துட்டாங்க, யார் 2000 ரூபாய்க்குமே குத்து வாங்கின வண்டியே, 2000 ரூபாய்க்குமே குத்து வாங்கின வண்டி, நான்
1: இப்படி ஏமாலியா இருக்கே அப்படின்னு வேற சொல்லிருப்பாங்களே.
0: ஆமா சார்,
1: சிறப்பு சார், ரொம்ப நன்றிங்க சார்,
0: வாய்ப்பு கொடுக்க, நன்றி சார்.

Hey mama, you want to hate me?

0: இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: நேரம் 4:20 ஆயாச்சு. நாம இணைந்தரக்கூடிய நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? இன்றைக்கி என்ன தீமில் நம்ம பேசிட்டுருக்கோம் அப்படின்னா, சிம்பிளுங்க. ஆஃபரில் ஒரு பொருளை வாங்கிட்டு கடைசியில் பார்த்தா அந்த பொருள் ஆஃபரில் வாங்கினதை விட ரொம்ப கம்மியானதான் அப்படின்னு ஃபீல் பண்ண இடம் இருக்கா, பல்ப் வாங்கின கதை இருக்கான்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் தொடர்புங்கன்னு பேச வேண்டிய எண்கள் 0-44-2-9-8-6, 0-0-3-8 மற்றும் 0-44-2-9-5-2-0-5-5-4. நம்ம கூட இணைப்பு அடுத்த நேயர், வணக்கம். சொல்லுங்க கலா.
4: ஒரு கடை மட்டும் அதிகமா இருக்கும் போயிட்டு
3: நிறைய பிளேவர் கிடைக்கும் உங்களுக்கு, அத புரிஞ்சுக்கங்க. அக்காவை பாருங்க, நீங்க அக்காவை பார்த்து கத்துக்குங்க கலா. சிறப்பு, நன்றி. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
5: வணக்கம்.
3: வணக்கம், உங்க பெயர்?
5: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
3: சொல்லுங்க முருகன்.
5: சார், இது கேம் சொல்லுங்க சார்.
3: கேம் சொல்லவா? அதாவது ஆஃபர்ல ஒரு பொருள் வாங்கியிருப்போம், அது இப்போ சட்டையா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இதுல என்ன வேணா இருக்கலாம். அப்படி நாம வாங்கின பொருள் இயல்பான, இப்போ அங்கே ஒரு 12,000 ரூபாய்க்கு ஆஃபர்ல நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய இடங்களை விசாரிக்கும் போதோ இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது, அது வெறும் 10,000 ரூபா தான், 5,000 ரூபான்னு சொல்லி 12,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு வித்துட்டான் அப்படின்னு. இது மாதிரி எதுவும் பல்ப் வாங்கிருக்கீங்களா? வாங்கிருக்கீங்களா? ஏதோ என்ன வாங்கினீங்க அப்படியே?
5: சார், எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம தேப்பம் இல்லையா, அயன் பாக்ஸ் வந்து வாங்குவோம் இல்லையா, அந்த அந்த இது என்னடா
3: கூட தான் சொல்றாங்க சில கடைகள்ல.
5: ஆமா, கூட சொல்லுவாங்க இல்ல, அவ கூட இருக்குமோ அப்படின்னு நம்ம கூட கொண்டுகிட்டு போனா இவ்வளவு இதுக்கு போய் 4,500 சொன்னீங்க, இது வந்து கம்மியா வாங்கிடலாம, கரெக்டா 2,500 தானே, இதுக்கா 4,500 அப்படின்னு அங்க போய் தான் சார் அப்ப 2,500 தெரியும்.
3: இப்படிதான் நேயர்களை நீங்களும் தொடர்ந்து பேசலாம். பேச வேண்டிய எண்கள் 0-44-2-9-8-6, 0-0-3-8 மற்றும் 0-44-2-9-5-2-0-5-5-4. வணக்கம், யாருங்க பேசுறீங்க? வணக்கம்.
6: வணக்கம் சார்.
3: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
6: நலமா இருக்கீங்களா?
3: ரொம்ப நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
6: நலமா இருக்கேன் சார்.
3: சொல்லுங்க சார்.
6: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கே சிவசுப்பிரமணியன்.
3: சொல்லுங்க சிவசுப்பிரமணியன்.
6: அந்த ஆண்டியில் ஆஃபர் எல்லாம் போடுறாங்களா சார்?
3: ஆமா.
6: அது நான் போய் திடீர்னு அதை வாங்க மாட்டேன், சமயத்தில் இந்த ஸ்டாக் எல்லாம் வச்சு நம்ம தள்ள கட்டி விடுவாங்க. அதுனா அப்படி ஆஃபர் இருந்தாலும் நான் 4 கடையில் ஏறி இறங்கி அதனுடைய விலையை நிர்ணயம் பண்ணி, அது MRP விலை தானா இல்லை ரீட்டைல் விலை தானா, அதை பரிசோதனை பண்ணிட்டு தான்
3: ஒரு அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் வாங்குவீங்க?
6: வாங்குவேன், செடியெல்லாம் வந்து வாங்க மாட்டேன்.
3: சரி, இந்த அனுபவம் எங்கேருந்து கிடைச்சிச்சு உங்களுக்கு? அப்போ ரெண்டு ஏமாந்த அனுபவம் இருக்கணுமே.
6: ஏமாந்த அனுபவம் நிறையா இருக்குது.

0: இது கதை இல்ல நிஜம்.
1: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குற அழுதுட்டே இருக்கு?
2: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
3: நல்ல வேளை காப்பாத்திட்டாங்க.

0: அது நண்பர் நண்பர்கள் மூலியமா.
1: அடடா,
0: அவரு பேண்ட் ஷர்ட் எடுக்க போய் டி ஷர்ட் தான் எடுக்க போயிருந்தா அது எம்ஆர்பி விலையோட அது கூட தான் இருக்கு. அது ஆஃபர்னு சொல்லி இருக்கிறாங்க.
1: உண்மையிலே அதுல என்ன இருக்கு, ஒருவேளை சிலர் வந்து புது கடைகள் ஓபன் பண்ணும் போதோ இல்ல ஏதாவது ஒரு ரீசன்காக கொடுப்பாங்க, அப்ப தரமாவும் இருக்கலாம், அதனால பரிசோதனை பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்றீங்க.
0: ஆமா சார்.
1: ஓகே சார், நன்றிங்க சார்.
0: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
1: ஆ ரொம்ப நலமா இருக்கு சந்திரசேகர்.
2: மிக்க மகிழ்ச்சி. என்ன ஆச்சுன்னா, இந்த பெங்களூர்ல வந்து இந்த ஜர்கின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
1: வாங்கினேன்.
2: ஒரு கடையில பாத்தீங்கன்னா சூப்பரா ஆஃபர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, 5000 ரூபாய் ஜர்கின்னா 3700 ரூபாய்க்கு கொடுக்கறேன் அப்படின்னாங்க.
1: சரி, ஓகே,
2: பாக்கிறதுக்கு நல்லா தானே இருக்கு, 2-in-1 இருக்கு, அதையும் வாங்க கூடாது. அது மழை வந்தாலும் போட்டுக்கலாம், அதே மாதிரி குளிரா இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லா தானே இருக்குன்னு. டே சந்திரசேகர் வாங்கலாம்டா, நீ ஒரு பீஸ் நான் ஒரு பீஸ் நீங்க மூணு பேர் சேர்த்து வாங்கினா இன்னும் ஒரு ஆஃபர் 700 ரூபாய் குறைச்சு 3500 ரூபாய்க்கு கொடுக்கறேன் அப்படின்னா, ஐயோ 5000 ரூபாய் அது 3500 ரூபாய்க்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜர்கினை வாங்கினா, ஜஸ்ட் ஒரு அடுத்த வாரம் சரி பேரல் ரோட்ல என்ன இருக்குன்னு ஷாப்பிங் போனா, அதே 5000 ரூபான்னு ஆஃபர்ல கொடுத்த 3500 ரூபாவ இவங்க ஆஃபர் அது எதுவும் கொடுக்காம 2700 ரூபாய்னா வெச்சாம்பாரிய ஒரு ஆப் ஐயோ அப்படின்னு நினைச்சோம். நன்றி
1: சந்திரசேகர். ஓகே, அடுத்ததான் மிருதன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு வந்துடலாம். கேட்டு இணைந்திருங்கள். இது சென்னை FM 91.4 இங்கெல்லாம் எப்போதுமே செம்ம தூளுங்க.

0: நேரம் 4:32 ஆயாச்சு. நேர்களை நம்ம நினைக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? ஓகே, என்ன தீமில் நம்ம விளாண்டுட்டு இருக்கோம், என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. ஆஃபரில் ஒரு பொருளை வாங்குகிறோம், அதாவது ரொம்ப ரேட் அதிகமானது ஒரு டைமு, ஆனால் பாருங்கள் ஆஃபரில் உங்களுக்கு இவ்வளோ தாங்க கொடுக்குறோம் அப்படின்னு பொருளை நம்ம கையில் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம தேடிக்க அங்கிட்டுங்கிட்டு இல்லை நாலு இடத்துல விசாரித்து பார்க்கும்போது தான் நம்ம வாங்கின பொருள் ரொம்ப அதிகமான விலைக்கே நம்மகிட்ட கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பல்பு வாங்கின மூமெண்ட் இருக்கோம் இல்லைங்களா? அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பல்பு வாங்கின கதையை பற்றி நீங்களும் பேசலாம். நேர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-2982-00-38 மற்றும் 044-2952-0554. நம்ம கூட இணைய போகிற அடுத்த நேயர், வணக்கம். ஓகே, இப்படி தாங்க சில பொருட்கள் விலை தரமாகவும் இருக்கும், விலை வந்து மாற்றம் இல்லாமல் இருக்கும். சில கடைகள் ஃபிக்ஸ்டு ரேட்டில் வச்சுருப்பாங்க, சில கடைகளில் கொஞ்சம் பேரை பேசினா லாபம் மட்டும் முதல்ல எப்படி சொல்கிறேன் முதல்ல வந்து தாண்டிடக்கூடாதுப்பா, நட்டா ஆயிராமல் இருந்தால் போதுன்னு சில கடைகளில் கொடுத்துருவாங்க. சில கடைகளில் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டிக்ஸ் வச்சுருப்பாங்க, நம்மகிட்ட சொல்லும் போதே வந்து 700 அப்படின்னே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை குறைச்சி பேசுகிறோன்னு வச்சுங்களேன், அப்போ ஒரு 500 வந்து விற்பாங்க. ஆனால் அந்த பொருளோட உண்மையான விலை 400 கூட இருக்கலாம். ஸோ இதை வந்து பேரம் பேசுதலோட ஒரு கலையாக கூட நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
1: பெரிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி அம்பேத்கர் வணக்கம். பார்த்திபன் சார்
0: வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: நீங்க எல்லாரும் வாங்கிக்கீங்க, இந்த லக்கி பிரைசஸ் நீங்க வேணா இருக்கலாம், எப்படி போன் பண்ணா மட்டும் போதும், போன் பண்ணா மட்டும் போதும், நான் ஷாப்பிங்
0: பண்ணேன்,
1: 399 ரூபாய் தான், 399 ரூபாய் தான் வாங்கி போன் பண்ண ஒண்ணு புக் ஆகி போச்சு.
0: சரி,
1: அப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் பாருங்க டப்புன்னு சொல்லுனாங்க. சரி சார், உங்களுக்கு ஒரு 3 நாள்ல உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னா சரிங்க. கொரியர்க்காக வந்தாங்க, வீட்டால வந்தது பாத்தீங்கன்னா 700 ரூபாய் கேட்டாங்க. அப்ப 399 ரூபாய் தானே சொன்னேன், ஏன் 700 ரூபாய் கேக்குறேன்னா, இல்ல இல்ல அங்கிருந்து வர்றதுக்கு அங்க ஹீரோல இருந்து வருது, அதனால கொரியர் சார்ந்து நீங்க தான் தரணும் அப்படின்ட்டு 700 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். வாங்கிட்டு உடனே என் தம்பி பாத்துட்டு, ஒன்னேரிலே நம்ம ஊர்லயே 600 ரூபாய் தான் வைக்கிறாங்க, 700 ரூபாய்க்கு நீ வாங்கிட்டேன் அப்படின்னா. ஆனா அது என்ன சொல்றதுன்னா, அது தான் இதுலயே சூனிய வச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ 300 ரூபாய் 399 ரூபாய் சொன்னேன், இவ்வளவு ரேட்டு கொடுத்து என்ன ஐயா, சந்தோஷமான மாதிரிதான் ஆயிடுச்சு.

0: ஓகே சார், நன்றி சார்,
1: நன்றி.
0: பாருங்களேன், தெளிவு சார்ஜ் இருக்குன்றதே அவர்கிட்ட சொல்ல மறந்து கடைசியில் அவர் வாங்கும் போது பக்கத்தில் இருக்கலாம் கலாச்சு. பரவாயில்ல, ஸ்போர்ட்டிவ் எடுத்துட்டு அப்படி ஜாலியாக இருக்கான்னு வச்சுக்கலாம், விடுங்க. ஓகே, அடுத்ததாக கிடாரி திரைப்படத்துலேருந்து நமக்காக ஒரு சூப்பரான பாடலுங்க, அற்புதமான பாடல் உங்களுக்காக ஒழிக்க காத்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது சென்னை FM Rainbow.

0: எனங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டு இல்லடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்ன

0: சரியாதான் இருக்கும்.
1: பாதம் பட்டா எங்க வெள்ளாமடி
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
4: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
3: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
4: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
0: பண்ணலாமா?
5: ஃபன் பண்ணலாமா?
0: ஃபன் பண்ணலாமா?

0: நேயர்களே, நான் மனிதர்கூடிய இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? இன்றைக்கி என்ன தீமில் பேசிட்டுருங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க. ஆஃபரில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி அது நாம் நினச்சதை விட டபுள் மடங்காகவோ இல்லை கொஞ்சம் விலை கூடுதலாகவே இருந்து போச்சுங்க. 5000 ரூபான்றது 7000த்துக்கு தான் நான் ஆஃபர்லேயே வாங்கினேன் அப்படின்னு பல்பு வாங்கின மூமெண்ட் இருக்கேன் அப்படின்னு அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம கூட இணைப்பார் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. சொல்லுங்க சார்.
1: சார், நான் சென்னையிலேருந்து நந்தனத்துலேருந்து பேசுகிறேன். ரஃபி
0: சொல்லுங்கள்
1: சார். நீங்கள் இந்த எங்கே போய் ஏமாந்தீங்க, இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு.
0: ஓகே சார்,
1: அதை பற்றி நான் கமெண்ட் செய்யலாம். என்னோடய பர்சனல் கருத்து
0: சொல்லுங்கள் சார்.
1: இப்போ சொல்லலாமா?
0: ஆ சொல்லுங்கள் சார்.
1: சார், ஒரு என்னோடய மனைவி போய் ஒரு புது கடையில் அந்த சேவைகள்லாம் ஆஃபர் இருக்கிறது ஒரு பாக்ஸில் போட்டு இருக்கு, இந்த மாதிரி பெரிய துணி கடை தான், அங்கே வாங்கினாங்க.
0: ஓகே,
1: அது என்னாச்சுன்னா எடுத்துட்டு வந்து ஒரு 4 தடவை கட்டியிருப்பாங்க, அப்படியே கிளீன் தங்கங்கிறது ஒரு வீரல் விட்டு கிளீன் வச்சு அந்த படம். அப்புறம் எனக்கு சந்தேகம் வந்தது, கடையில் வேலை செய்யற ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், சார் இது வந்து ஆஃபர் ஆஃபர்னு சொல்லி நீங்க என்னோட ஏமாந்துடாதீங்க. அவங்க கடைக்கு துரோகம் பண்ணல, எனக்கு நல்லது சொன்னாங்க, ஏமாறாதீங்க, இது ரொம்ப ஒரு 2-3 வருஷம் பழைய ஸ்டாக்கு, ஸ்டாக்கு கிளியரன்ஸ் பண்றதுக்கு தான் இது வந்து இந்த பெட்டியில போடுவாங்க, மீதி தொங்குற சேவைலாம் இவருக்கு ஒரு பைசாவும் குறைக்க மாட்டாங்க. இது ஏமாறு இருக்கிறவங்களுக்கும் ஏமாத்திட்டுதான் சார் இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அந்த தெருவுல பிளாட்ஃபார்ம் துணி வித்துட்டு இருக்காங்க, அந்த கூட நீங்க போனீங்கனாக்கா ஒரு டிஷர்ட்டோ இல்ல ஒரு பைஜாமோ எதுவும் எடுக்கிறாருனா ஒன்னுக்கு 4 கடையில கேளுங்க, ஒரு 4-5 கடையில கேளுங்க. அவன் 200 சொன்னா, சப்போஸ் அவன் 200 சொன்னா நீங்க வந்து கம்மி விலையில் கேளுங்க, 100 ரூபாய்க்கு தருவியா கடுக்காதீங்க, அச்ச கடைக்கு போங்க, 120 கேளுங்க, 90 சொல்லுங்க, அவங்க இல்ல இல்ல போங்க. இதே மாதிரி 2-3 கடையில போனா அது 150 அவங்களுக்குள்ள ஒரு யூனியன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க சார், அதுக்கு கம்மியா ஒரு 10 ரூபாய் கூட நீங்க கொடுக்க கூடாது. குறிச்சு உங்களுக்கு கம்பெனி தான் அவங்க யூனியன் அவங்க அடிக்க போயிடறாங்க. அப்போ நம்ம வந்து 4-5 கடைக்கு நீங்க கேளுங்க, எந்த போய் அந்த லிமிட்டுக்கு குறையாம சொல்றாங்களோ 150-140 கடை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த கடைக்கு போன 140 கடை தருவோம், அதுதான் அவங்களோட பர்மனன்ட் பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு ஐடியா பண்றாங்க சார், நம்மள வந்து ஏமாத்துறதுக்குன்னே இருக்கிறாங்க ஆளுங்க. அந்த மாதிரி அந்த அம்மா நல்லா எண்ணத்தோட சொல்லிச்சு, பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, ஏமாறு இருக்கிற வரைக்கும் ஏமாத்திக்கிட்டுலாம் இருப்பாங்க.
0: சூப்பர் சார், மனிதனுக்கு இருக்க அந்த ஆசை இருக்கு இல்லைங்களா, ஆசையை தூண்டி விட்டு அதன் மூலமா குளிர் காயக்கூடிய சிலர் இருக்கதான் செய்கிறார்கள். நன்றிங்க சார்.
1: என்னோட பர்சனல் ரிக்வஸ்ட், அம்புல் ரிக்வஸ்ட் சார்.
0: சார் சார், ஓகே சார்
1: சார், சொல்லுங்களா? சொல்லுமா?
0: ஆ சொல்லுங்க சார்.
1: சார், நீங்க தப்பா எடுக்காதீங்க, ஃபோன் நம்பர் நீங்க சொல்லிடுறீங்களா?
0: நீங்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449-298-00-38, மற்றொரு எண் 0449-295-2-0554. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஜெயராம்.
2: அதாவது நான்

0: பதினஞ்சு வருஷமா நான் ஒரு வேலை செஞ்சேன்னா நான் திருப்பூர் தூள் மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணிடுவேன்.
1: சரி, ஓகே.
0: அந்த வியாபாரம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போனா எங்க ஊர் வில்லேஜ் பட்டிக்காடு, அதுல வந்து வரும்போது எங்க அடித்தூர்ல ஒரு வியாபாரம் பண்ணியிருந்தார் துணிக்காரர்.
1: ஓகே.
0: அவரு வந்து வடநாட்டுக்காரர். அவரு எனக்கு வந்து அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு விலை அதிகமா ஒரு சொட்டர் வேணும்னு சொல்லிட்டேன்.
1: சரி.
0: அவர் என்ன சொன்னா 1500 ரூபாய் கொடுன்னு
1: சொன்னாரு. சரி.
0: 1500 நான் என்ன பண்ணிட்டு அவ்வளோ அந்த ஒக்குமான்ட்டு மிரண்டுட்டாங்க தாசி காலத்துன்னு. அப்புறம் வந்து எங்க ஊர்ல வந்து எங்க ஊர் பக்கம் அடிச்சு விடணும் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரை வந்து கூப்பிட்டு வட பக்காளி சொல்லிட்டு கூப்பிட்டு பேச வச்சு அவனை பேச வச்சு தம்பி 1500 சொல்லிட்டு எப்படா கேக்குற நீ பாத்து பாத்திரமா இவ்வளவு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டா அது மன அப்படி போய் கஷ்டம் வந்து 900 ரூபாயில கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் உட்கார்ந்தான் லாஸ்ட் பைனல்ல.
1: சரி, ஓகே.
0: இந்த ஆள் வந்து என்ன பண்ணா அவ்வளவு எல்லாம் முடியாது இவன் ரொம்ப தனமாடுறான் செய்யறான்ட்டு ஒரு 700 ரூபாய் போய் முடிச்சுட்டாரு இந்த ஆள் பக்காளி. 700 ரூபாய்ன்னு
1: ஏமாற்றங்களும் நன்றி சார். அவர் விலை கூட சொன்னது கூட எனக்கு பிரச்சனை இல்லை சார், அந்த கொடுத்த பொருள் கூட உருப்படியா இல்லையன்றதா என்னோட வருத்தம் சார். ரொம்பவே நம்மளோட நேயர் வந்து வருத்தப்பட்டு சொன்னார். ஓகே, அடுத்ததாக ஒரு பாடல் ஜில் ஜங் ஜக் திரைப்படத்துலேருந்து கேட்டுடலாம். கேட்டு இணைந்திருங்கள்.

குட் ஈவினிங் எவரிபடி. ஐ வாண்டட் டு டெல் ஸ்டோரி அபவுட் த்ரீ பாய்ஸ், ஜில், ஜங், ஜக். லெட்ஸ் பிகின்.

0: நேயர்களை நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? இன்றைக்கி என்ன தீமில் பேசிகிட்டு இருக்கோம்னா, அதாவது ஆஃபரில் ஒரு பொருளை வாங்கிட்டு ஆனால் நம்ம வாங்கின பொருள் அதோட ரியாலிட்டியை விட ரொம்ப கூட இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண அந்த பல்ப் வாங்கின மொமெண்ட்ஸை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கூட இணைப்புற நேயர், வணக்கம், யாருங்க இது
1: பேசுகிறீங்க?
0: சொல்லுங்க கண்ணன்.
1: அதாவது ஆன்லைனில் ஒரு இந்த சின்ன ஏர் கூலர் சொல்லி ஒன்று கொடுத்தாங்க, சொன்னாங்க.
0: சரி, ஓகே.
1: அது அதான் 1500 ரூபா, 1500 ரூபா
0: நினைக்கிறாங்க.
1: அது என்ன, போற நம்ம மூச்சு கூட வர மாதிரி அந்த காத்து. என்னடா வச்சுருந்தா யூஸ் பண்ணி பீஸ்
0: பார்த்துட்டு,
1: அப்புறம் வயிறு வந்து அப்படியே இதுல இருந்து சாக்குற அடிக்குது. அந்த இதுல இருந்து அந்த வயிறு சுருவணும்னா போட்டு வச்சுங்களேன்,
0: சூப்பர் பரவாயில்லையே காசு கொடுத்துருக்காங்களே.
1: அதாவது சண்டை போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகி போச்சு. அது வந்து ஆர்டர் பண்ணி 3 நாள் வந்துச்சு.
0: ஆனா உங்களுக்கு இப்போ காசோட ரிட்டர்ன் வர்றதுக்கு 1 மாசம் ஆயிருக்கு.
1: 1 மாசம் ஆகி போச்சு. நான் அடுத்து சண்டை கிட்ட போட்டு சும்மா விடல, அவங்கள தூங்குல நான் அவங்கள. அதாவது நம்மளால கொடுத்தோம்னா வேற.
0: சரி,
1: ஏமாத்துறதுன்றது முகத்துக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கிறது
0: நமக்கு. சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம், உங்க பெயர்?
2: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டியபுரம் சிவபாசன். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் ஐயா. நான் வந்து பொருள் வாங்கினதுல ஒரு நிறுவனம் வந்து எங்களை 1 லட்சம் தரோம், அந்த மாதிரி ஃப்ரீயா தரோம், இலவசம் தரோம்னு
0: சொன்னாங்க.
2: நான் ஆஃபர் இருந்து உங்களுக்கு இலவசம் தான்னு நாங்க என்ன பண்ணா சரி, நான் அதுக்குன்னு மெனக்கிட்ட நிறுத்திட்டு ஆடி மாசம்
0: தான்
2: வியாபாரத்துல விட்டு கடை முட்டு நானும் எங்க மனைவியும் போயிட்டோம். அதை நெருக்குன்றோம்
0: மற்றது
2: கண்டுபிடிச்சு போயிட்டோம்.
0: சரி,
2: அங்க போய் உட்காந்தா எங்களை சட்டையே பண்ணலாம், உட்காந்துட்டு இருக்கான் பாக்கதான். சும்மா ஒரு டீ குச்சமா கொடுத்தாங்க.
0: கொடுத்துட்டு
2: நானும் சரி கூடியதான் கொடுக்குறாங்க. சாப்பிட்டோம் ரெண்டு பேரும். சாப்பிட்ட பிறகு அப்புறம் பார்த்தா உங்க கையில இது வாங்கலாம் அது வாங்கினாங்க, கையெழுத்து போனாங்க. என்னடானா உங்களுக்கு பாலிசி மாதிரி போடுங்க, அப்புறம் உங்களுக்கு வரும். இப்ப உங்க இறந்த பிறகு வரும் 1 லட்சம் நாங்க பாருங்க. எனக்கு அப்படி ஷாக்கப்பட்டு இவ்வளவு தூரம் ஏமாத்தி, அது கூட என் போன் நம்பரை கொடுத்து போன்ல பேசி வரவழைச்சி எங்களை சாவிச்சாங்க.

0: ஒண்ணுமே பேசல. என்ன சொல்லிக்கணும் சார், அது பக்கத்துல இருந்து எங்க ஊர்ல இருந்து இன்னொருத்தரும் வந்தாங்க என் பக்கத்துல அங்க. அவங்க அவரு அவரு வாத்தியார் தெரியும், ஆனா பரவாயில்ல ஒரு வாத்தியார் அவரு. அவரு ரொம்ப தெரியும் அப்புறம் இப்ப அவர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அப்புறம் பாத்தி பார்த்தவங்க பேசி என்னங்க நான் எப்ப போறேன், எப்ப தேவையில்லாம நம்ம செத்த பிறகு வர போறேன் என்னதுக்கு அப்படின்னாரு.
1: அதாவது அந்த பாலிசி இருந்தா கூட அதை உங்ககிட்ட சொல்லியா சார் இந்த மாதிரி கூப்பிட்டுருக்கணும், ஆனா அது இல்லாம இலவச பணம்னு உங்களை கூப்பிட்டு
0: கூப்பிட்டு ரொம்ப அது ஒரு பஸ் கிடைக்காம அலைஞ்சு போச்சு ஓடம் பாருங்க அது நெட்டுக்கொண்டதுக்கு. திருவள்ளுவர் 3 கிலோமீட்டர் திருப்பாச்சூர் இங்க இருந்து பஸ் கிடைச்சு அங்க மாறி அதை மறக்கவே முடியாது சார்.
1: அடாடா சூப்பர் சார், நன்றி சார்,
0: நன்றி சார், நன்றி.
1: ஆனால் எனக்கு என்ன டவுட்னா கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம், இலவசமாக இதுக்கு தர்றாங்க அப்படின்னு யோசிச்சிருந்தாருன்னா அந்த தேவையற்ற அலைச்சலை ஏன் அவர் தவிர்த்திருக்கலாம். எப்போது வந்தும் இலகுவாகவும் மலிவாகவும் எது ஒன்று கிடைச்சாலும் கூட நம்ம சிந்திக்கணும், ஏன்னா நம்மளோட ஆசையை தூண்டுறாங்க இல்லை நம்மளுடைய சிந்தனையை மலங்கடிக்கிறாங்கனாலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449298608 மற்றும் 0444295255545. நம்மளோட இந்த ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நேயர்கள் பலரும் சொன்ன விஷயம் என்னென்னா, அதாவது சில இடங்கள் அப்படி வாங்கிட்டாங்க ஆனால் வந்து அதெல்லாம் பல விஷயத்தை வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு இது வந்து இருந்தது. எப்படின்னா 4-5 கடை ஏடி இறங்கும் போது அது தெரிஞ்சது உண்மை அப்படின்றாங்க. ஆனால் முடிஞ்சளவுக்கு அதை முதல்லையே போய் தேடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஈஸியாக எல்லா பிரச்சனையும் முடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேராசையை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட இயல்பான வாழ்க்கையில் எப்போதும் பூக்கள் மலர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர், நம்மளுடைய ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாம். ஜிலின்னு ஒரு காதல் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடலை கேட்போம். அதுக்கு முன்னாடி நேயர் யாராவது கூப்பிட்டா அவங்ககிட்ட பேசிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். நேயர்கள் எல்லாரும் நம்ம சொன்னதை கேட்டு ரொம்ப சின்சியராக யோசிச்சுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, பாட்டையே கேட்போம்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இஸ்ரேலுடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு திமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். கலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 400 ரன் எடுத்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா புனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் தற்போது நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் நடைபெற்று வருகிறது. சற்று முன் வரை இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 5:03 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை. என்னப்பா ரெயின்போ மேடையில் இன்றைக்கி என்ன கேள்வி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகைச்சுவை நடிகர்கள் சொன்னதுலேயே உங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸான டைலாக் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. இப்போது நீ என்னப்பா கேள்வி எடுத்துகிட்டு வந்தியே, உன்ட்டு ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரி டைலாக்னு கேட்டிங்கன்னா, ஆ நீ ஏன் பிடுங்க வேணாம் அந்த டைலாக் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி வந்து பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்ற கேள்வியும் எனக்கு, அந்த டைலாகும் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸான நகைச்சுவை நடிகர்களுடைய டைலாகை ஏன் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம நேயர்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் ஒரு எண் 295205554 அப்படின்ற எண்ணில் அழைக்கலாம். சொல்லிகிட்டே இருக்கிறப்பே ஒரு நேயர் வந்துட்டாரு, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், கலா மேம் சொல்லுங்க, எந்த டைலாக் உங்களுக்கு பிடிக்கும்? வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.

0: சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் பத்மாவதி அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கிறேன் சார்.
1: சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்ன?
0: வடிவேலு ஒரு காம்பு இது ஆட்டோ வச்சிருப்பாரு. ஆட்டோ வாங்கி வந்து அவங்க அம்மா கால ஊந்து கல்பனை ஏற்றி தேங்காய் வருஷத்தை கும்பிட்டுட்டு அம்மா அப்பா மூஞ்செல்லாம் பார்த்துட்டு கிளம்புவாரு. கையெழுத்து கும்பிட்டு நான் போயிட்டு வருவேன் சொல்லி போய் வருவாரு.
1: டைலாக் வரவே இல்லையே, கதை சொல்றீங்களா? டைலாக் என்ன?
0: அப்புறம் வந்து ஆட்டோ போயிட்டு வந்து சாயங்காலம் வீட்டுக்கு வருவாரு. சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததும் டான்ஸ் பண்ண வருவாரு.
1: ஓகே, நீங்க நீங்க டைலாகே சொல்லல, நான் டைலாக் கேட்டல.
0: அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, என்னப்பா காலையில நல்ல தானப்பா போனேன், இப்ப இப்படி வந்துருக்கேப்பா, ஏ எங்க வீட்டுக்காரன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டாரு. ஊருக்காரன் பாட்டுங்கிறாருப்பா, அவரு ஒண்ணும் பண்ணாதப்பா, அவர் பாவம்பா, அவரு என்னப்பா என்ன படிக்க விடாத ஆட்டோ ஓட்ட வச்சு, ஆனா அவன் எங்க தான் பார்த்து குத்தத்துக்கு வருவாரு.
1: டைலாக் நானே கெஸ் பண்ணிட்டேன், நான் சொல்லட்டுமா?
0: அப்புறம் வந்து
1: என்ன, ரெண்டு பேரும் ஜோடியா எஸ் ஆவறீங்களா? அந்த டைலாக் தானே? நன்றிமா, நன்றிமா, தேங்க்யூ. சோ நீங்களும் இந்த மாதிரி என் கூட லைக் கால் பண்ணி நம்ம எஃப்எம் ரெயின்போல உங்களுடைய விருப்பமான டைலாக், அதாவது காமெடியான டைலாக் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடும். ஷாஜகான் திரைப்படத்துல இருந்து மின்னலை பிடித்து பாடல் உன்னி மேனனுடைய குரலில் வந்துட்டே இருக்க கேட்டேன். இருந்திருங்க எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நேயர்களே, இன்று 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: நேரம் 5:12 ஆயிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா. ரெயின்போ மேடையில் என்ன க்வெஸ்சன் கேட்டீங்கன்னாக்கா, காமெடி நடிகர் அதாவது நகைச்சுவை நடிகர்கள் சொன்னதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸான டைலாக் என்ன அப்படின்றது தான் கேட்டிருந்தோம். நம்மகிட்ட பேசுறதுக்கு நேயர்கள் இணைந்திருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
4: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார். நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடிச்ச டயலாக்.
4: அருமையான ஒரு டாபிக் கொடுத்திருக்கீங்க,
3: நன்றி சார்.
4: நம்ம சந்தானம் சாரோட டயலாக் ரொம்ப பிடிக்கும். ஊர் உலகத்துல 10-20 ஃப்ரெண்டு வச்சிருக்கிறவெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். நான் ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு பாடுற பாடுறக்கேயோ, அந்த டயலாக் ரொம்ப பிடிக்கும்.
3: ஓகே சார், நன்றி சார், நன்றி சார். வணக்கம், யாரு எங்கிருந்து? வணக்கம், ஹலோ.
5: வணக்கம்.
3: வணக்கம்.
5: மதுரை மேலூர் கோத்தனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
3: ராதாகிருஷ்ணன் சார், நம்ம ஷோல கேள்வி தெரியுமா உங்களுக்கு?
5: நகைச்சுவை காட்சி டைலாக். படம் திருவிளையாடல், அதுல வந்து நக்கீரர் சொல்வார், உமது பாட்டில் பிழை இருக்கிறது என்பார். உடனே நாகேஷ், எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதுக்கு தகுந்தபடி
3: இருக்கிற தப்புக்கு மட்டும் கொஞ்சம் மார்க் கம்மியா போட்டுங்க. சூப்பர் சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்,
5: நன்றி சார்,
3: நன்றி. வணக்கம், யாரு எங்கிருந்து?
6: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன்
3: சார். கலீல் அகமது சார்,
6: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: எனக்கு காமெடி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். மொட்டை ராஜன் சார் காமெடி ரொம்ப பிடிக்கும்.
3: ஓகே,
6: பாஸ் என்கிற பாஸ்கர் காமெடி பண்ணிருப்பார், செம்மையா இருக்கும். ஏம்மா பாப்பா தலை திருவடி பையா பால்பாண்டி இங்க குட்டி, அவன் எப்படி பாஸ் பண்ண வச்சிரு, பாஸ் பண்ண வச்சுட்டு நீ எந்த கடனும் கருதவங்கள, உன் பாஸ் பண்ண வச்சுட்டு உன் கடையை ஜப்து பண்ணுவேன், ஒன்னும் சாணி அல்ல பாப்பேன் அப்படின்னு பேசிருப்போம் போல.
3: ஃபுல் டைலாகே போறீங்களா, விட்டா பேஜ் பேஜா பேசுறீங்க போலயே.
6: நம்ம வி டிவி கணேஷ் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த இதற்கு லண்டத்தின் ஆசை படத்துல அதுல பண்ணிருப்பா இருப்பாங்க, எஸ்டானுசரி காமெடி. அந்த காமெடி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அது ஏன் குருநாத என்ன தண்ணியில வச்சு சொல்லி தரீங்க? அப்ப சொல்லுவாரு, டேய் தம்பி எப்பதான் சுத்தி நல்லா வரும், ஏன் குருநாதா இப்படி சொல்றீங்க? அம்மான்றது சொல்ற மாதிரி, அப்பான்றது சங்கீத மாதிரி. அதெல்லாம் அந்த கிட்னிங் டைலாக்ஸ் எல்லாம் கேட்டா ரொம்ப சிரிப்பா வரும். அப்புறம் கஞ்சா கருப்பு சார், அவரு பாத்தீங்கன்னா நம்ம படுப்பு இவரு நினைச்சு, ஐயா உங்ககிட்ட மாடு வாங்க போறதா சொன்னேன், அதுக்குள்ள நீ என்ன சொன்னே

0: தாமிரபரணியில இதே ரயில் சொல்லுவாரு, ஆட்சிக்கு இருக்கிற ஆணியா, ஆணிக்கு இருக்கிற பாச கூட இந்த ஆட்சிக்கு இல்லையே.
1: நன்றி சார், நன்றி சார்,
0: இன்னும் நிறைய வாய்ஸ்ல பேசுவாங்க, ரொம்ப ஜனகரா சார்.
1: பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்ற டைலாக் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்பு இந்த டைலாக்லாம் எனக்கு

போய் நானும் எனக்கு சொல்லியிருந்தேன்ல, பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்ற டைலாக் எனக்கு பிடிக்கும். அதேமாதிரி மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்பு, இந்த டைலாக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச டைலாக் நீங்கள் எங்கூட பகிர்ந்து விருப்பப்பட்டீங்கன்னா, அழைக்க வேண்டிய எண்கள் 2986000038 மற்றும் ஒரு எண் 2952050554. சென்னையின் முன்னிணைப்பு என்னாக 0444 போட்டு கால் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 கனெக்ட் ஆகும். சரி, அடுத்த நேரத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துருமா. உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக கார்த்திக், கிரிஷ் மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல் பா விஜயோடைய வரிகளில் ஹரிஷ் ஜெயராஜோடைய சில வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதூடு.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டிநகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
3: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்,
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டிநகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
4: நேரம் 5:21 ஆகிட்டு இருக்கு. நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். இன்னைக்கான கேள்வி, நகைச்சுவை நடிகர்கள் சொன்னதுலேயே உங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸான டைலாக் என்ன அப்படின்றது தான் கேட்டிருந்தோம். அந்த டைலாக் நீங்க என் கூட பகிர்ந்து விருப்பப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-00-38 மற்றும் ஒரு எண் 2952-0554. சென்னையின் முன் இணைப்பினாக 044 பயன்படுத்திங்க, அப்போதான் கரெக்டாக நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 வரும். ஸோ நம்மகிட்ட பேசுறதுக்காக நேர்கள் இணைந்திருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
5: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார், எக்கோ அடிக்குது சார், அந்த பக்கம் கொஞ்சம் ரேடியோ சவுண்ட் மட்டும் கொடுத்துருங்க சார். ஓகே சார், சொல்லுங்க.
5: பல்லாவரம் பொம்மல் காமராஜபுரத்துல இருந்து செந்தில்குமார் பேசுறேன் சார்.
4: செந்தில்குமார் சார், சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்ன
5: சார்? சார், உங்க நேம் தெரிஞ்சுக்கலாமா சார்?
4: என் பேர் கிருஷ்ணா சார்.
5: கிருஷ்ணாவா? நேத்து வந்து ஃபன் பண்ணலாமால வந்து ஆர்ஜே ராகுல் வந்து இதுதான் கேட்டிருந்தாரு.
4: இதுதான் கேட்டிருந்தாரா?
5: ஆர்ஜே ராகுல் சார்.
4: ஓகே சார், ஓகே சார், நீங்க சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்னன்னு சொல்லுங்க.
5: போனா வீட்டுக்கு போனா சார், எனக்கு பிடிச்ச டைலாக் வந்து சார், நேத்து சொன்னது வேற, இன்னைக்கு வேற சொல்றேன் சார். அதான் கவுண்டமணி செந்தில வந்து கரகாட்டக்காரன் படத்துல செந்தில வந்து வெத்தலை பாக்கு வாங்கிட்டு சொல்லுவாரு.
4: ஓகே,
5: அவர் வந்து ஒரு வெத்தலை ஒரு பாக்கு வாங்கிட்டு முறுக்கு வாங்கிட்டு இது பண்ணுவாரு.
4: ஓகே,
5: என் காசு தின்னுங்களடா, அது சுண்ணாம்பு ஒரு டப்பா, ஒரு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு டப்பா சுண்ணாம்பு கொண்டு வருவாரு. என் காசு எல்லாம் தின்னுங்களடா, உன் வாயெல்லாம் எரியிட்டுடா போங்கடா. இப்ப இன்னும் பக்கத்துல இருக்க இன்னொருத்தர் சொல்லுவாரு, என்கிட்ட காசு இல்லடா போடா போடா அப்படின்னு சொல்லி துரத்துவாரு சார். அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: ஓகே சார், நன்றி சார், நன்றி சார். வணக்கம், யார் எங்கிருந்து?
6: வணக்கம்.
4: வணக்கம்.
6: சென்னை எழுக்கிணர் தேவா.
4: எழுக்கிணர் தேவா, சொல்லுங்க சார்.
6: எனக்கு வந்து வின்னர் படத்துல அவங்க உத கொடுத்துருப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவாரு இவரு.
4: ஆமா,
6: வந்துட்டு அவங்க ஊர் மக்கள் பேசிட்டு போவாங்க, அடிப்பட்ட கைப்பிள்ளிக்கே இப்படி அடி வாங்கணும், என்ன கதி ஆனாலும் உண்ண மாதிரி என்ன வந்து ஊர் நம்பி இருக்கு. நன்றி,
4: நன்றி சார், நன்றி சார். ஹலோ,
7: நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அன்பு சோதரருக்கு பணிவான மாலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்கம் பேசுகிறேன்.
4: வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்ன?
7: சிறப்பான நகைச்சுவை உரைநடை ஒன்று கூறுங்கள் என்று கூறுகிறீர்கள், அப்படித்தானே?
4: உரைநடை இல்ல, ஒரு வரி.
7: நகைச்சுவை
4: நடிகருடைய ஒரு வரி.
7: இயக்கம் வசனம்.
4: வசனம்
7: கூறலாம். இத விழிப்புணர்வு பதிவா சொல்றேன். நான் படம் பாடல ஒரு நகைச்சுவை வருங்க. தண்ணி அடிக்கிறதுக்கு அண்டா கொடுத்த பொம்பளை குண்டா கொடுத்தா என்ன காலம் கொடுக்கணும் சொல்லுவாங்க. அப்போ பக்கத்துல சொல்லுவாரு, அண்டாவுக்குள்ள தனியா குறுக்காட்டி என்ன, அந்த அண்டாவுக்குள்ள போட்டு அது பாட்டி போதும்னு சொல்லுவாங்க.
4: ஓகே சார், நன்றி சார், நன்றி சார். வணக்கம், யாரு எங்கிருந்து?
8: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
8: திருநெல்வேலி கணபதி சார்.
4: கணபதி சார், உங்களுக்கு பிடிச்ச காமெடியான ஃபேமஸான டயலாக் சொல்லுங்க.
8: நிறைய படம் இருக்கு,
4: ஒன்னு சொல்லுங்க.
8: வைஜெய் காத்து இருந்தால அண்ணே இது பெட்ட மாட்டா, பெட்ட மாட்டா சாமிக்கிடுவாரு மேண்டல வச்சு. இப்பதான்டா வாங்கிட்டு போட்டு இப்பதான் வெளியில குடுக்கணும் வருவாங்க, அவங்க நான் என்ன பதில் சொல்றது, அண்ணனை பார்த்து அவங்க வருவாங்க.
4: நன்றி சார், நன்றி சார், எனக்கு அந்த டைலாக் தான் பிடிக்கும். நன்றி சார். சோ நேயர்கள், இந்த மாதிரி உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸான காமெடி

இலக்கணம் கூட பகிர்ந்து விருப்பப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2980638 மற்றும் ஒரு எண் 2952520554. சென்னையின் முன்னிணைப்பினாக 044 பயன்படுத்திக்கங்க. அடுத்த காலகட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வருவோம். கோ திரைப்படத்துல இருந்து மதன் கார்கியோடைய வரிகள் ஹாரிஸ் ஜெயராஜாவுடைய சில ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, எங்க எல்லாமே சமதுளு.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை தீநகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
3: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்,
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை தீநகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
4: நேரம் 5:31 ஆகிட்டு இருக்கு. நாம எஃப்எம் ரெயின்போவில் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். இன்னைக்கான கேள்வி, நகைச்சுவை நடிகர் சொன்னதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸான டைலாக் என்ன அப்படின்றத தான் கேட்டிருந்தோம். நம்மகிட்ட பேசுறதுக்காக நேயர்கள் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம்.
5: நண்பருக்கு மாலை வணக்கம்.
4: மாலை வணக்கம். பேர் சொல்லுங்க.
5: அடையாளமட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ் குறி பேசுறேன் சார்.
4: சொல்லுங்க
5: சார். டைலாக் தானே சார்?
4: ஆமா சார்.
5: ஒரு வாட்டி சொன்னா 100 சொன்ன மாதிரி.
4: அது வந்து அது ஹீரோ சொன்ன டைலாக்.
5: சொன்னா 100 சொன்ன மாதிரி சார். இன்னொரு சின்ன ரெண்டு வரி சார்
4: சொல்லுங்க
5: சார். வடிவல் காமெடி. அப்போ போலீஸ்கார் ரெண்டு போலீஸ்கார் நிட்டு வருவாரு. என் கெண்ட காணோம், வந்து பாருங்க, நான் பேப்பர் எல்லாம் வச்சுக்கிறேன். அவன எங்கேயா வச்ச கிணறு காணுமாயா? எங்கேயா இருக்குது? இங்கத்தான் இருக்குது சார், இங்கத்தான் இருக்கு சார். தோ சார் பேப்பர் எல்லாம் பாருங்க சார். போலீஸ்கார் சொல்லுவாரு, அப்பா உன்னோட பேச முடியாதுப்பா, நீ கெண்ட காணுன்னு நாளைக்கு ஆட்ட காணுன்னு சார். அது ஒரு சிரிப்பா இருக்கு சார்
4: கேக்குறதுக்கு.
5: போலீஸ்கார் அல்லது கைட்டு போட்டு ஓடி போடுவார் சார்.
4: எனக்கு வேலையே வேணாம், கிளம்பி போயிருவாரு அவரு. அதான நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. வணக்கம், யார் எங்கிருந்து?
6: வணக்கம்.
4: வணக்கம்.
6: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலம் சார்.
4: ராஜலட்சுமி அம்மா.
6: சினிமா பேர் தெரியல, இந்த வடிவேலும் என்னத்த கண்ணையா ஜோக்கு வந்து வரும் ஆனா வராது. ஜக ஜகன்னு எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறீங்க. இது ஏன் இப்படி கும்பலா வருதுங்க, கோஷ்டி போட்டுக்கிட்டு அப்படி? அது அது ஒண்ணு. ஆனா இந்த பழைய காலத்துல என்எஸ் கிருஷ்ணா ஒரு இதுல வந்து வேலைக்காரன் விளக்க எடுத்துக்கிட்டு வந்துட்டு, இதை எங்கையா வைக்கிறதுன்னு என் தலையில வை அப்படியும் பாரு. அது சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரர் என்ன பண்ணுவாரு, தலையில வச்சு போயிடுவாரு. அது தலை பத்திக்கிட்டு எரியும். வடிவேலு ஜோக்கும் இருக்குது, என்ன சொல்லிக்கிட்டே போனா. ஆனா இந்த வரும் வராதுங்கிறது வந்து எனக்கு பழகியா போயிட்டு, எதா இருந்தாலும் நான் அதான் சொல்லுவேன், வரும் ஆனா வராது.
4: நன்றி. வரும் ஆனா வராது. நன்றி.
6: அது எல்லாம் முடிஞ்சு கூட மறுபடியும் போகலாமான்னு வேற கேப்பாரு. அதுதான் அதுல என்ன ஹைலைட்.
4: நன்றி நன்றி நன்றி. வணக்கம், யார் எங்கிருந்து?
7: வணக்கம் கிருஷ்ணா சார்.
4: வணக்கம்.
7: நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
4: ரதி பாலாஜி. சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச டைலாக்.
7: எனக்கு வந்து படிக்காதவன் படத்துல, இப்போ அதாவது தனுஷ் படத்துல அவரு இது சமரசிம்மா ரெட்டின்னு சொல்லுவாரு தனுஷ. இவர் யூஎஸ்ல என்னதே சம்சாக்குள்ள ரொட்டியா?
4: சம்சாக்குள்ள ரொட்டியா? எவன்டா அவன் சம்சாக்குள்ள ரொட்டிய வச்சவ? எங்கேயும் காதல் திரைப்படத்தில் இருந்து கார்த்திகோடைய குரல்ல நாமுத்துக்குமாரோட வரிகள் ஹாரிஸ் ஜெயராஜோடைய சில ஒரு பாடல் வந்துட்டே இருக்க கேட்டேன். இந்த ரெயின்போ 101.4 எங்க எல்லாமே சமதுளு.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை பி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: நேரம் 5:41 ஆயிட்டு இருக்கு. நேரிகள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ மேடை, நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 தான். வித் மீ ஆர் ஜே கிருஷ்ணா. நாம இன்னைக்கு கேட்டிருந்த கேள்வி, நகைச்சுவை நடிகர்கள் சொன்ன உங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸான டைலாக் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதை நம்ம கூட பகிர்ந்ததுக்காக நிறைய நேர்கள் இணைப்புல இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கமுங்க, எங்கிருந்துங்க? உங்க பேர்
4: என்னங்க?
3: நல்லா இருக்குங்க ஐயா, சொல்லுங்க.
4: செய்கிந்து படம், அத சந்திரசேகர் வந்து வெளியில மாட்டிக்குவாரு. அப்ப வந்து சௌரப்பட்டு இழுப்பாங்க, இழுத்து முடிச்ச உடனே கவர்னமெண்ட் சொல்லுவாரு, என்ன ராஜா எஸ்கேப் ஆயிட்டியா, நாங்க மட்டும் அந்த கவரை லூசு விட்டுருந்து வச்சுக்க, உங்களுக்கு சங்குதான் ஊதி இருக்குது
3: இன்னைக்கு. அந்த பிடிக்குமா? நன்றி
4: நன்றி
3: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம். சோ நேர்கள், நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச டைலாக எங்க கூட போயிருந்தேன் விருப்பப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2980-860-0038 மற்றும் ஒரு எண் 2952-0554 என்ற எண்ணில் அழைக்கலாம். சென்னையின் இணைப்பு எண்ணாக 044 பயன்படுத்திக்கங்க. நேர இணைப்பில் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
5: வணக்கம்.
3: வணக்கம்,
5: மாலினிதேவி பேசுறேன்.
3: மாலினிதேவி,
5: நாமெல்லாம்
3: யூஸ் பண்ணிருப்போம் கலாய்க்கிறதுக்கு, வெறுப்பது இந்த கொசு தொல்லை தாங்க முடியலரா? நன்றிமா, நன்றி
5: நன்றி.
3: வணக்கம், யாரு எங்க இருந்து? வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க.
6: மாதவரன் செல்வராஜ்.
3: செல்வராஜ், வணக்கம், யார் எங்க இருந்து?
7: வணக்கம்.
3: வணக்கம்,
7: நான் ராமநாதபுரம் சாத்தான்குடியில இருந்து முருகன்.
3: சாத்தான்குடியில இருந்து முருகன், சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸான காமெடியான டைலாக் என்ன?
7: சார், அது வந்து எனக்கு பிடிச்சது வந்து வடிவில் காமெடி தான் சார், இந்த வடிவில் காட்சி தான்.
3: டைலாக் என்ன?
7: ஆமா, டைலாக் என்னடா, இந்த சொல்லுவாங்களே சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு, பாத்தீங்களா?
3: சண்டை கிளியாத சட்டை எங்க இருக்கு? மின்னர் திரைப்படத்துல இருந்து
7: நீ ரெண்டு அடியும் அடிச்சது பெரிய பைத்துல அவங்களாம் எவ்வளவு அடி வாங்கிருக்கிறது, எவ்வளவு அடிச்சாலும் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவோம்,
7: மின்னர் படத்துல உள்ள காட்சி அது.
3: கத்தவும் மாட்டோம், ஓடவும் மாட்டோம்.
7: அட்டாக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்க சார், அதனால அருமையா இருக்கும் சார் அந்த காட்சிகள் வந்து.
3: நன்றி சார், நன்றி சார்,
7: நன்றி சார், நன்றி
3: நன்றி நன்றி. ஸோ நேயர்கள் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச காமெடியான டைலாகை நம்மகிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேரத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம். மாற்றான் திரைப்படத்திலிருந்து நானி கோனின்ற பாடல், விஜய் பிரகாஷ், கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல். விவேகாவுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் உடைய சில வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் இது எஃப்எம் ரெயின்போ 101.4, எங்க எல்லாமே சமதுளு.

0: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21st, சென்னை பி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: நேரம் 5:51 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்னைக்கு நாம ரெயின்போ மேடையில் கேட்டு இருந்த கேள்வி, நகைச்சுவை நடிகர் சொன்னதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸான டைலாக் என்ன அப்படின்றது தான் கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2986-00-38 மற்றும் ஒரு எண் 2952-0554 என்ற எண்ணில் அழைக்கலாம். எங்களை சென்னையின் இணைப்பு நக 044 பயன்படுத்திக்கிங்க. இப்போ வந்து நம்மகிட்ட வந்து நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணி நிறைய டைலாக் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஒருத்தர் வந்து பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமானு சொல்லிட்டு போனாங்க. இன்னொருத்தர் வந்து வரும் ஆனால் வராது, அந்த மாதிரி நிறைய டைலாக் சொல்லிட்டு இருந்தாங்க.

ஸோ நாம் வந்து அதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஏன் இதை பற்றி பேசுகிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து சிரிப்பு ரொம்ப முக்கியம். அதுவும் சில டைலாக்லாம் இருக்கும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்கிறதுக்கவே யூஸ் பண்ணுவோம். அவங்க ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து, அதான் இந்த டைலாக் என்னென்னா, இந்த கொசத்தொல்லை தாங்க முடியலையேப்பா அப்படின்ற டைலாக். என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருடைய ஸ்கூல் லைஃப்பில் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த டைலாகை யூஸ் பண்ணி மிஸ்ஸிட்டே அடி வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது.

நேயர்கள் உங்களுக்கு பிடிச்ச டைலாக எங்க கூட பகிர்ந்துருன்னு நினைச்சீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986000038 மற்றும் ஒரு எண் 2952055554 சென்னையின் முன் இணைப்பினாக 044 பயன்படுத்திக்கிங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம எஃப்எம் ரெயின்போவுக்கு வரும். நாம் உங்களோட டைலாக ஆன் ஏரில் பகிர்ந்துக்கலாம்.

0: இந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
1: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நாம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் 5:55 ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுகிறது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. மறுபடியும் 7:30 நம்ம ரெயின்போ சாக் பாக்ஸில் இணையலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வருவது வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலாக ஹரிஹரன், விஜய் மற்றும் நக்குள் இணைந்து பாடிய பாடல் தாமரையோடைய வரிகளை ஹரிஷ் ஜெயராஜோடைய சில வந்துட்டு இருக்கு. கேட்டேன் எந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இஸ்ரேலுடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு திமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அட்விகா நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். காலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 456 ரன் எடுத்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா போனாச்சா ஈக்வடாரின் கான்சல்லோ எஸ்கோபர் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் தற்போது நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
1: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
0: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
1: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: வணக்கம் நேர்களே. இன்றைய ஃபவுண்டர் சிட்டி நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பவர் திருவள்ளூர் மாவட்டம் கமவரபாளையம் கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய விவசாய பின்புலம், உங்களுடைய விவசாய வாழ்க்கை முறை இதெல்லாம் கூட முதல்ல ஷேர் பண்ணிக்கோங்களேன்.
1: சரி, நாங்கள் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்து பூமி தான் நாங்கள் பயிர் வைக்கிறோம். ஏரி பாசனம், ஏரி பாசனத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த டைம் தகுந்த மாதிரி தான் நாங்கள் பாசனம் இப்போது உற்பத்தி பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுவோன்னா, தண்ணி இருக்கிற டைமுக்கு நாங்கள் நெல் பயிர் வந்து தேவையான அளவுக்கு நெல் பயிர் பயிர் வச்சுருவோம். தண்ணி இல்லாத வசதிக்கு என்ன பண்ணுவோம்னா, சும்மா இருக்கிற டைமில் நாங்கள் வந்து சவுக்கு மரம், அப்படி இல்லைனா தைல மரம், ரெண்டில் எதனா வச்சோம்னா அதுக்கு வந்து நீர் பாசனம் ரொம்ப தேவையில்லை. எவ்வளோ இதுக்கோ திட்டமாக ஒரு மாதத்துக்கு ஒரு டைமோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். அதனால் அதை இது பண்ணிவிட்டு உற்பத்தி பண்ணாமல் ஒரு 3 வருஷம் நம்ம இது பண்ணாமல் தாமச்சோம்னா அதுக்கு தகுந்த பலனும் வந்துடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: இதுக்கு சவுக்குக்கும்,
1: ஆமாம், சவுக்குக்கும் தைலத்துக்கும்.
0: இப்போ அந்த நேரத்துக்கு உங்கள்கிட்ட நெல்லுக்கு அப்போ நிலம் இல்லாமல் இருக்குமே? ஏன்னா இப்போ நீங்கள் நெல் வந்து உங்கள் சொந்த உபயோகம் சொல்கிறீங்க.
1: இப்போ ஒரு 2.5 ஏக்கரா இருக்குன்னா ஒரு 1.5 ஏக்கரா வந்து நாங்கள் பயிர் வச்சுருவோம். கம்பல்சரி சாப்பாட்டுக்கு வேணும்ல, தேவைக்கேற்ற மாதிரி பயிர் வச்சுக்கினு அது வந்து நெல் பயிர் நாங்கள் பயிரிட்டுருவோம். அதுக்கு வந்து தண்ணி கரெக்டாக அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமுக்கு வரை நெல் பயிர் வச்சு பண்ணிவிடுவோம். மிச்ச டைமில் இது வச்சுட்டுனா ஒரு 4 வருஷம். அதனால் அது இது வந்து 6 மாதம் பயிர் தான் நமக்கு, 6 மாதம் 3 மாதம் பயிர் தான் அது. 3 மாதத்துக்கு ஒரு டைம் நாங்கள் அறுவடை பண்ணிக்கினே இருப்போம். அப்பப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சாப்பாட்டுக்கும் இருக்கும், மிச்சம் அதிகமாக இருந்தால் கூட நம்ம ஒரு விருத்தில்லாத ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அது ஒரு இது பண்ணிப்போம். சப்போஸ் தண்ணி வசதி நல்லா ஏறி ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃபுல்லாகவே பயிரிட்டுருவோம். திரும்ப ஏறு இது நல்லா இது பண்ணிட்டோம்னா நல்லா பாசனம் வந்ததுன்னு வச்சுங்க, நெல் பயிரை வச்சோம்னா நல்லா நெல் இது உற்பத்தி ஆகிடும்.
0: ஒவ்வொரு பயிருக்கும் வந்து நிலத்தோட அந்த பதப்படுத்துகிற விதம் வந்து மாறும்.
1: ஆமாம் ஆமாம்.
0: இப்போ நீங்கள் வந்து மாற்றி சொல்கிறீங்க இல்லையா, நெல் வைப்போம் அடுத்தது சவுக்கு போடுவோம் அப்படின்ட்டு, இதற்கான காலங்களும் வந்து 3 வருஷம்ன்றீங்க. இப்போ சவுக்கெல்லாம் போட்டிங்கன்னா 3 வருஷம் அந்த இடத்த நீங்கள் இது பண்ண முடியாது. இப்போ அடுத்தது மறுபடியும் அந்த நிலத்தை தயார் பண்ணுறதுக்கு நெல்லுக்கு நீங்கள் பண்ணும்போது மழை இருக்குது, தண்ணி இருக்குது அப்படின்றப்போ என்ன மாதிரி முறைகள்லாம் நீங்கள் கையாளுறீங்க?
1: சவுக்கு மரம் இருக்குன்னா நல்லா ஏறு உழுதுட்டு வேர்லாம் மொத்தம் பிடிங்கி எத்தணும். பிடிங்கி எடுத்து நல்லா ஏறு உழுது ஒரு 1 மாதம் 1.5 மாதத்துக்கு நல்லா இது பண்ணிவிட்டு திரும்ப தண்ணி வருது பார்த்திங்களா, அந்த டைம் தண்ணி விட்டுட்டு நாங்கள் வந்து இயற்கை உரம் தான் நிறைய போடுவோம். நம்ம நுணா இலை இருக்கும், நுணா இலை, அப்புறம் வந்து இயற்கை செடி, அப்புறம் வந்து நம்ம வேப்ப இலை, அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 15 நாளைக்கு நல்லா அதை ஊற வச்சுன்னு வச்சுங்களேன், நல்லாமே நம்ம திரும்ப அதுக்கு வந்து பாக்டீரியா அது இது எல்லாம் போட வேண்டியதில்லை, சல்ஃபேட்டு அதெல்லாம் போட்டு பயிர் வைக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால் நாங்கள் இது பண்ணிவிடுவோம். அதே மாதிரி இது உரம் வந்து இந்த உரம் சாணி உரம்லாம் இருக்குன்னா அதெல்லாம் எடுத்து போட்டு உரம் போட்டு நல்லா இது பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், நல்லா எதுவுமே தேவையில்லை நமக்கு. நார்மலாக வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு மருந்து இல்லாத நல்ல உற்பத்தி பண்ணலாம். அது அதுக்கு தேவையான அளவுக்கு இதை நாங்கள் ஃபஸ்ட்லேயே இதை எடுத்துகிட்டு 1 மாதம் வரையும் நல்லா நிலத்தை வந்து நல்லா பாதுகாத்து வச்சுருந்தீங்களா, நம்ம உரமே தேவையில்லை, நல்ல ஆரோக்கியமான உணவு வரும். அதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்லேயே இதை பண்ணுவோம். நல்லா கொஞ்சம் நாளாகவும் நாளானால் கூட அதுக்காக நல்லா உழுது எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணி வச்சுட்டு வச்சுங்களா, வேப்பில அதெல்லாம் போட்டு இது பண்ணோம்னா பூச்சிக்கொல்லி வராது, நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும்.
0: அடுத்ததா, இந்த இயற்கை வழி வேளாண்மையினால மகசூல் எந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக கிடைக்கும், இல்லை அது கம்மியாக கிடைக்குதுன்றப்ப மகசூலை அதிகப்படுத்துறதுக்கான என்னென்ன வழிமுறைகள்ன்றத ஒரு பாடல் இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம பேசுவோம்.
1: சரி.

0: பாடல் இடைவேளைக்கு அப்புறம் நிகழ்ச்சியை தொடர்றோம். நம்முடைய இணைந்திருப்பவர் திருவள்ளூர் மாவட்டம் கம்மாரபாளையம் கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்கள். சொல்லுங்க சார், நீங்க இவ்வளவு நேரம் வந்து இயற்கை விவசாயத்தை தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, இன்னைக்கு இருக்க தேவை, அதாவது மக்கள் தொகை, அவங்களுக்கான தேவை, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மகசூல்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து இயற்கை வேளாண்மையில அந்த அளவுக்கு டிமாண்டை மீட் பண்ற அளவுக்கு மகசூலை எடுக்க முடியுமா, இந்த ஒரு கேள்வி வந்து எல்லார்கிட்டையும் வருது. இதுக்காக தான் வந்துட்டு எல்லாருமே கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் போறதா சொல்றாங்க. இப்போ லார்ஜ் ஸ்கேலில் பெரிய அளவில் நிலம் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து இதை தான் சொல்கிறாங்க காரணமாக. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பர்சனலாக உங்கள் அனுபவத்தில் எப்படி இந்த விஷயம் மேனேஜ் பண்ணுறீங்க?
1: போடணும், ஏன்னா பூச்சிக்கொல்லி டைமில் கண்டிப்பாக மருந்து போட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த லாஸ்ட்டில் பயிர் வர டைமில் வந்து அந்த டைமில் வந்து பூச்சி வரும், எப்படி இருந்தாலும் அந்த இலையில பூச்சி வரும். அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் மருந்து தேவையான அளவுக்கு போயிட்டு அந்த பூச்சி எடுத்து காமிச்சோம்னா அதுக்கு தகுந்த மருந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. அதுக்கு தகுந்த பூச்சி மருந்து இந்த இது பண்ணணும்னு சொன்னாங்கன்னா எத்தாந்து போட்டோம்னா கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும், அவ்வளோதான். மிச்சம் நம்ம வந்து மண் வளத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வந்து நாங்கள் அடி உரத்துக்கு மட்டும் இதை பண்ணிவிடுவோம். இதை பண்ணதுனால

0: அதிகமாக மருந்து யூஸ் பண்ணணும் நம்ம அவசியம் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உரம் இது இயற்கை உரம் இல்லாததுனால அப்படியே வந்து ஃபஸ்ட்டத்தோடனே வந்து ஜிங்கு மணலில் கலந்து ஃபஸ்ட்லேருந்து அடி உரமாக போட்டுருவாங்க. அடி உரமாக போட்டு அப்புறம் பயிர் வச்சு திரும்ப 15 நாளுக்கு ஒரு டைம் போடணும். திரும்ப அந்த 15 நாள் ஒரு 30 நாளுக்கு ஒரு மருந்து வைக்கணும். 3-4 டைம் போட வேண்டியது வருது மருந்து. இதை நம்ம இயற்கையாக பண்ணதுனால உங்களுக்கு வந்து அதிகமான வந்து மருந்து யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது நார்மலாக நல்லாவே வருது, நல்லா பயிரும் வரும், உங்களுக்கு நல்லாவும் நெற்பயிர் நல்லாவும் நமக்கு. இப்போ வந்து ஒரு 10 மூட்டை வருதுன்னா ஒரு 11 மூட்டை கூட வரும். நல்லா இயற்கை உரமாக போட்டோம்னா நல்லாவே மகசூல் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம
1: கடைபிடிக்கணும்.
0: நம்ம கடைபிடிக்கிறது தான் இதாக இருக்குது,
1: ஆரம்பத்துலேருந்து அதை செஞ்சுட்டு வரணும்.
0: இப்போ அதுக்கு என்ன பண்ணால், இப்போ வந்து நம்ம ஒரு இந்த இயற்கையாகவே வந்து மாட்டு கோமியம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வந்துட்டு இப்போ அதில் வந்து எள்ளு புண்ணாக்கு இருக்கும். அந்த புண்ணாக்கெலாம் வந்து கலந்து நம்ம தண்ணி பாசனம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பாசனத்துலேயே கறந்து அதை வந்து ஒரு 15 நாள் 20 நாள் அதை பதப்படுத்தி அதை தண்ணி போகுது பாருங்கள், அந்த இதுலேயே விட்டுன்னு வச்சிங்களா, அது எந்த இதுவும் இல்லை, நல்லா வருது பயிர், நல்லா அருமையாக வருது, நல்லாவும் செழுமையாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு மூட்டை அதிகமாக வருது, நல்லா விளைச்சல் நல்லா வருது, நல்லாயிருக்கு.
1: ஓகே, அடுத்ததான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விளைச்சல் பற்றி சொல்கிறீங்க, அது நெல் பயிராக இருந்தாலும் சரி இல்லை சவுக்கு மாதிரிலாம் சரி,
0: இது சவுக்கு உரம் போடணும்னு அவசியம் இல்லை சார். சவுக்குக்கு பெரும்பாலும் உரம் போடணும்னு அவசியமே கிடையாது. ஒரு டைம் நல்லா ஏறு உழுது, நல்லா ஒரு 2 டைம் 3 டைம் களை எடுத்துட்டோம்னா போதும், சவுக்கு அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே வராது. அதே மாதிரி மாடு மேயறது அந்த இது எந்த பிரச்சனையும் வராது, ஆடு கீடு மாடு எதுவும் மேயாது இதில். ஆனால் ஒரு டைம் வச்சுட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் ஒரே ஒரு டைம் களை சைடில் கழிக்கணும், அவ்வளோதான். சைடில் கழிச்சு விட்டோம்னா நல்லா நீட்டாக வளைச்சி வந்துடும். களையினுடைய உதிரி இலையிலே கீழே போட்டோம்னா அதுவே வந்து உரம் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு, அது நல்லா இதாகிடும், இன்னும் நல்லா வளைச்சி நல்லா வரும். அது வந்து நம்ம ஒரு 3 வருஷம் வந்து பார்க்கலாம், அப்படின்னா 4 வருஷம் நம்ம எவ்வளோ அதிகமாக விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மகசூல் நல்லா வரும், வருமானமும் நல்லா வரும். ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 டன்னு 40 டன்னு கூட வருது, நல்ல வருமானம் வரும். ஒரு குறைஞ்சது ஒரு 3 லட்சம் 4 லட்சத்துக்கு வரும் ஒரு ஏக்கராக. இப்போ பயிர் விட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணணும், அது நல்லா இது வரும், ஒரே இதுவும் வரும். அதெல்லாம் இன்னும் நல்லா விட்டோம்னா அதுக்கு தகுந்த பேப்பர் மில்லுக்கு வருது பார்த்தீங்களா, பேப்பர்லாம் தயார் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம சவுக்கு மாட்டோம்.
1: சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள், எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மகசூலாம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் சந்தைப்படுத்துவீங்க இல்லையா, இது சந்தைப்படுத்துகிற வாய்ப்புகள் வந்து பெருநகரங்களில் தான் அதிகமாக இருக்கும். உங்களுடைய சந்தைப்படுத்துதல் முறைகள் எப்படி இருக்குது, இதற்கான வழிமுறைகள் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த விஷயம் ஷேர் பண்ணுங்க.
0: இப்போ நம்ம வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சுனாவே வந்து இவங்க பில்டிங் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அவங்களே. அதாவது ஒரு குறிப்பிட்ட சைஸ் வேணால் 10x10 12x12 அந்த மாதிரி சைஸ் அவங்களே வந்து கட் பண்ணி அவங்களே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா மரம் நல்லா இதுவாக இருந்ததுன்னா பெரும்பாலும் அவங்களே வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படியும் நம்ம இது வேணும்னா டிபிஎல் அது ஃபோன் பண்ணி சொன்னோன்னு வச்சிங்களா, பேப்பருக்குனே வருது சைஸ் வந்து அதுக்கு தகுந்த சைஸ், அது வந்து 5-6 வருஷம் வரணும். அந்த சைஸ் வந்தால் தான் நமக்கு வந்து நல்லா அந்த பேப்பர் அட்டைலாம் தயார் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து ரேட் போட்டு ஒரு டன்னுக்கு இவ்வளோன்னு சொல்லிடுறாங்க, அவங்களே வந்து வெட்டி எடுத்துன்னு போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இன்னும் நல்லா வரும், இன்னும் இன்னும் ஒரு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான்.
1: அதுக்கு தான் நீங்கள் நெல் பயிர் வச்சிங்கன்னா அதுக்கான சந்தைப்படுத்தல் என்ன பண்ணுறீங்க, ஒழுங்குமுறை கொடுத்த எப்படி அணுகிறீங்க, விற்பனை எப்படி மேற்கொள்கிறீங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள்.
0: அதுவும் டன்னு தான் சார். நம்ம இதிலே வந்து இங்கே பிடி ஆஃபீஸ், இங்கே கடம்பத்தூரில் பிடி ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் சொன்னோம்னா அவங்க வந்து ஒரு டன்னுக்கு இவ்வளோன்ட்டு வந்து எடுத்துன்னு போயிடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூட்டை கணக்கு மூட்டையில் ஒரு டன்னுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுவாங்க. ஒரு 10 மூட்டை 5 மூட்டைன்னா நம்ம இங்கே வந்து நம்ம குத்தி இது பண்ணி இது பண்ணிடலாம். அதிகமாக 50 மூட்டை 100 மூட்டை வருதுன்னா அங்கே போய் சொன்னோம்னா அவங்களே ஆள் அனுப்புறாங்க, ஆள் அனுப்பிச்சோடனே அவங்களே பேசி இது பண்ணிடுறாங்க, வந்து என்ன வேணுமோ ஒரு மூட்டைக்கு இவ்வளோன்னு சொல்லிடுறாங்க, வந்து அவங்களே மூட்டை ஏற்று பண்ணி ஏற்று போயிடறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4-5 பேராக சேர்ந்துருவோம், விவசாயிகளை எல்லாம் சேர்ந்துட்டு மொத்தம் இது பண்ணி மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா அவங்களே வந்து மொத்தமாக ஒரு லாரியை தந்து வச்சு அவங்களே ஏற்று போயிடும், கவர்மெண்ட்டே ஏற்று போயிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு நல்ல இது இருக்குது, பேமெண்ட் அவங்க அனுப்பிச்சிடுவாங்க நமக்கு.
1: அடுத்ததாக கால்நடை செல்வங்கள், அதாவது விவசாயத்துக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது வந்து கால்நடை செல்வங்கள் தான். நீங்கள் இப்போ உங்களுடைய ஊரில் இல்லை உங்களுடைய விவசாய வாழ்க்கையில் இந்த கால்நடைகளை எப்படிலாம் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, உங்களுடைய பர்சனல் அனுபவத்தில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்க?
0: பசுமாடு தான் சார், பசுமாடு இருக்கு. பசுமாடு நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம அதை பயிர் இருக்குது அதுக்குன்னே வந்து துணை பயிராக வந்து நம்ம பசுமாடு தீவனம் ஒன்று போட்டிருக்கோம். சும்மா ஒரு 4-5 சென்ட் 6 சென்ட்னு போட்டு வச்சிட்டோன்னு வச்சிங்களேன், அது தேவையான அளவுக்கு மேய்ப்பில் போவோம், மிச்ச டைம் நம்ம அர்த்தத்தின் போட்டலாம், அன்னாட கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தத்துமா அது வளர்ந்துக்கினே இருக்கும். வளர வளர நம்ம மாட்டு தீவனம் வரும், பாலும் வந்து டெய்லியும் பால் பண்ணிக்கு போட்டுருவோம். ஒரு 4 மாடு 5 மாடு தான் இருக்குது, அது வரையும் போட்டு ஒரு அவங்களே வந்து வீட்டானே வந்து எடுத்துன்னு போயிடுறாங்க, அதுவும் ஒரு இதுதான்.
1: இப்போ பெருநகர நோக்கி டைரக்டா உங்களோட பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அரசாங்கம் மூலமா என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: நம்ம பொருளாதாரம் பண்ணனா காய்கறி போடுறோம், காய்கறி வந்து அன்னாடம் வாழ்க்கை வந்து ஒன்னு காய்கறி போடலாம், அப்படி இல்லைன்னா கீரை போடலாம், அரைக்கீரை சிறுக்கீரை அது மாதிரி போடலாம். அது வந்து டெய்லி நம்மளே போய் விற்பனை பண்ணிடலாம், யாரும் வந்து எடுத்துன்னு போகணும்னு அவசியம் இல்லை. அதாவது குறிப்பிட்ட டெய்லியும் வந்து ஒரு 50 கட்டு 100 கட்டு அப்படின்னு சொல்லிட்டாவே நம்ம பயிர் வச்சிட்டோம்னா அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடும். கீரை வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அவங்களே வந்து நம்ம அவங்க

0: பிடிங்க மட்டும் கட்டு கட்டி வச்சிட்டோம்னா போதும், வந்து ஒரு கட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபுல்லாகவே அது மாதிரி பண்ணிடலாம். கத்திரிக்காய் நம்ம தான் எத்தனை கடைகளில் போடணும், அது இல்லையா நம்ம கூட மார்க்கெட்டில் எத்தனை போட்டு வந்துடலாம், இல்லை உட்காந்து வியாபாரம் பண்ணால் பண்ணலாம். மார்க்கெட்டில் எத்தனை கடையில் போட்டு வந்தால் போட்டலாம். அதனால கத்திரிக்காய் மட்டும் நல்ல வருமானம். அதே மாதிரி மல்லிப்பூ இருக்குது, மல்லிப்பூ எதனா வேணும்னா, அதாவது நம்ம அன்னாடம் செலவுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பண்ணோம்னா இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறோம். இல்லை நம்ம ஒரே இதுவாக போட்டு விட்டுனா சவுக்கு மரம் அந்த மாதிரி போட்டு விட்டால் ஒரு வேறு ஒன்றும் இல்லை.
1: ஓகே,
0: அன்னாடம் வருமானம் பார்க்கணும்னா இது காய்கறியிலே வெண்டைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, தக்காளியும் போடலாம். தக்காளி

0: மரம் அந்த மாதிரி போட்டு விட்டா வருவோம், வேற ஒன்றும் இல்லை.
1: ஓகே.
0: அன்னாடு வருமானம் பார்க்கணும்னா இது காய்கறிலேயே வெண்டைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, தக்காளியும் போடலாம். தக்காளி அந்த அளவுக்கு நமக்கு வரல, இது ரெண்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் நல்லா வருது, அது வரையும் போட்டு விடலாம்.
1: ஓகே. ரொம்ப யதார்த்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் எப்படி வந்து பொருட்களை மகசூல பெருக்கிறீங்க, அதை சந்தைப்படுத்துறீங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்க. அடுத்தது நீங்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு முன்னாடி பேசும்பொழுது தென்னை வியாபாரத்துலையும் இருக்கிறதா சொன்னீங்க. ஸோ உங்களுடைய அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டு வந்துடுவோம்.

0: அடி உரம் வந்து நம்ம அந்த களை வெட்டி போறோம் பாத்தீங்களா, தென்னை ஓலியே வந்து ஃபுல்லா அங்கங்க போட்டவே போதும், அதுவே நல்ல உரம். எல்லாரும் வெட்டி எத்தும்ப வெளியே போட்டுருவாங்க, நம்ம வெளியே போடுறது இல்லை. அதை வெட்டி அங்கேயே சுத்தி போட்டுன்னு வச்சுங்க, அந்த தென்னை உரம் போட்டு சுத்தி ஒரு 3x3 அடி பள்ளம் எடுத்துட்டு தண்ணி விட்டுட்டுன்னு வச்சுங்க, நல்லா வந்து நம்ம எந்த ஒரு இதுவும் நல்லா வந்து காய் நல்லா காய்க்கும். அப்படியும் வரலாத பட்சத்துக்கு தான் குருத்துல மருந்து வைக்கலாம், உப்பு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பதில் புண்ணாக்கு ஒன்று, அதுவும் ரெண்டுத்தையும் கலந்து குருத்துல வச்சுன்னு வச்சுங்க, நல்லா இது வருது. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு.
1: இந்த விவசாய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டல்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதாவது நீங்க வந்து உற்பத்தியை டைரக்டா கொண்டு போய் விற்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அதே வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி அந்த பொருளை வந்து நேரடியா கன்சியூமர் வந்து சாப்பிடற மாதிரியோ இல்ல ரெடியா அவங்க எடுத்துக்கிற மாதிரி ஒரு முனைப்புல இறங்கினீங்கன்னா அதுல வருமானம் இன்னும் அதிகமா இருக்குன்றாங்க.
0: வரும் சார். இப்ப நம்ம வந்து இப்போ ஒரு 500 கட்டு கீரை வருதுன்னு வச்சுங்களா, 500 கட்டு நாங்களே எத்தனை வியாபாரம் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வியாபாரிங்களுக்கு 10 ரூபா கட்டு போடுறோம்னு வச்சுக்கலாம், அவங்க எடுத்துகிட்டு போய் 20 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவோம், அவங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். ஆனால் நம்மளே வந்து அந்த 500 கட்டு எத்தும்போது உட்காந்து வியாபாரம் பண்ண முடியாது. இப்போ நேராக எடுத்தும்போது நம்மளே விற்றோம்னா 500 கட்டு எத்தும்போது 10 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஆனால் நம்ம எடுத்துகிட்டு போய் உட்காந்து 500 கட்டு நம்ம ஒரே ஆள் பண்ண முடியும். இப்போ 10 வியாபாரி இருப்பாங்க, 10 பேர் வந்து ஆளாளுக்கு 50-50 கட்டு வாங்கி போகிறாங்க வச்சுக்க, அந்த மாதிரி வியாபாரம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும், நமக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். அதுக்குன்னு நம்மளே மொத்தம் இது பண்ணணும்னு ஆசைப்பட முடியாது. அவங்களும் வியாபாரி இருக்காங்க, அதுக்குன்னே பிழைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் பண்ண முடியும்.
1: அதாவது எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் உருவாகணும் அப்படின்றது வந்து உங்களோட எண்ணமா இருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதாவது ரொம்ப ஒரு உன்னதமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா, விவசாயத்துக்கு முக்கியமான நீர் மேலாண்மை, இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே விவசாயத்துக்கு வந்து அடிப்படையே வந்து நீர் மேலாண்மை தான் சொல்றாங்க. ஸோ அந்த விதத்துல உங்களுடைய நிலமும் வந்து வானம் பார்த்த பூமின்றீங்க, உங்களுடைய நீர் மேலாண்மை வழிமுறைகள் என்னென்ன வச்சிருக்கீங்க, உங்களுடைய அனுபவத்துல இருந்து விஷயங்களை ஷேர் பண்ணுங்களா.
0: அதான் சார், இப்போ வந்து நம்ம ஏரி பாசனம் தான் நமக்கு இருக்கு. ஏரி பாசனம்னா இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரையும், இப்போ ஆடியிலேருந்து ஆவணி புரட்டாசி அந்த மாதிரி ஒரு 3 மாசம் வரையும் நமக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அந்த டைமுக்கு தேவையான பயிர் நம்ம வச்சுன்னு கரெக்டாக இது பண்ணிக்கலாம். அந்த டைமில் தான் நம்ம பண்ணோம்னா கீரை பண்ணலாம், கத்திரிக்காய் அந்த டைம் மட்டும்தான் பண்ண முடியும். மற்ற டைம்லாம் வந்து எப்போவுமே வந்து தொடர்ந்து வெயில் காலத்துலலாம் நம்ம பண்ண முடியாது. அதனால் எந்த டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் பிளான் பண்ணிப்போம். பண்ணி அந்த டைமில் அதுக்கு நாற்று விட்டுருவோம். இந்த டைம் நாற்று விட்டோம்னா இந்த டைமுக்கு அறுவடை வர மாதிரி பிளான் இருக்கும். அது மாதிரி நாற்று விட்டு வச்சுட்டோம்னா தண்ணி இருக்கிற டைம் நாற்று விட்டு வச்சா கரெக்டாக அந்த டைமுக்கு அறுவடை பண்ணுற மாதிரி வரும். தண்ணி முடிகிறதுக்கு அது இப்போதைக்கு பரவாயில்ல, நாங்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை, ஓரளவுக்கு தண்ணி கொடுத்துருந்தான் இருக்குது ஏரி பாசனம் இப்போதைக்கு. ஏன்னா இப்போலாம் நல்லா ஏரிலாம் தூர் எடுத்து நல்லா தண்ணியெலாம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க, அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா செழுமையாக இருக்குது. தண்ணியும் பற்றாக்குறை இல்லை ஓரளவுக்கு, இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷமாக பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: இந்த போர் எடுத்து செய்கிறாங்க இல்லையா,
0: போர் இருக்குது சார், அது நிறைய ஏக்கராக இருக்கிற உங்களுக்கு தான் போர் இது இருக்குது, நம்ம இன்னும் வாங்கலை போர் இது பண்ணல, அதை இது பார்த்து தான் பண்ணியிருக்கோம். வாங்கணும், அரசாங்க மானியம் வந்து இது போடல, இப்போ வந்து வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது 1.5 ஏக்கரா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கே வந்து ஃப்ரீ கரண்ட் தர சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்ததுன்னா இப்போ நம்ம போர் போட்டலாம், அதுக்கு சொல்ல வரோம், வேற ஒன்றும் இல்லை.
1: நீங்கள் நேரடியாக விவசாயத்துக்கு அரசாங்கத்துக்கிட்டேருந்து எடுத்துக்கிற சலுகைகள் என்னென்ன, சப்போர்ட் சிஸ்டம் என்னென்னது சொல்லுங்களேன்.
0: இதுதான் உரம்லாம் கொஞ்சம் குறைச்சி தராங்க இல்லையா, உரம் தான் வந்து அதுக்குன்னு வந்து பிடி ஆஃபீஸில் போனோம்னு வச்சிங்களா, இந்த பயிருக்கு தேவைன்னா அங்கே அரசு மானியமாகவே தராங்க. இந்த இப்போ நம்ம கடையில் போய் வாங்கணும்னு வச்சுங்க ஒரு 700-800 ரூபா வரும், இங்கே 450 ரூபா அந்த மாதிரியே தராங்க. பிடி ஆஃபீஸ் போயிடணும், பிடி ஆஃபீஸ் போய் இந்த பயிர் இருக்குது நம்ம இது காமிச்சோம்னா, நம்ம விவசாய கடைக்கு காமிச்சோம்னா அதுக்கு தகுந்த உரம் அவங்களே தந்துடும். அதே மாதிரி ஃப்ரீயாகவே நாற்று தராங்க, எல்லாமே பிடி ஆஃபீஸில் அதெல்லாம் செய்யறாங்க. எது எது வேணும்னு சொன்னோம்னா பயிருக்கு அதெல்லாம் தேவையானதெல்லாம் பிடி ஆஃபீஸில் தராங்க. கடம்பத்தூர் பிடி ஆஃபீஸ் இருக்குது எங்களுக்கு, அங்கே எல்லாமே சப்ளை பண்ணுறாங்க.
1: ரொம்ப நன்றிண்ணா, இது வரைக்கும் யதார்த்தமாக விவசாயம் சார்ந்த பல தகவலை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப எளிய நடையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் சொன்னீங்க. கண்டிப்பாக இன்னும் விவசாயத்தில் பல மைல்கல்களை நீங்கள் அடைஞ்சு, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இயற்கை முறைகளை அனைவரும் பின்பற்றி ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகிறதுக்கு எங்களுடைய ஆகாஷ்வாணி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
0: ரொம்ப நன்றி சார்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
4: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
6: வேளாண்மை மற்றும்

0: பாடல் இடைவேளையை தொடர்ந்து ஃபாண்டு சிட்டி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திருவள்ளூர் மாவட்டம் கம்மாவர்பாளையம் கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்கள். சொல்லுங்க சார், இவ்வளவு நேரம் வந்து விவசாயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அடுத்ததா தென்னை வியாபாரம், அதாவது இளநீர் இந்த வியாபாரம் எல்லாம் பண்றதா சொல்றீங்க. சோ இந்த அனுபவம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.
1: இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, கழனி ஓரத்திலேயே வந்து லைனா இது இருக்குங்க, கரும்பு ஓரத்திலேயே வந்து அங்கங்க ஒரு ஒரு மரம் தென்னை மரம் வச்சு விட்டுனுச்சுங்க சார். அதுவும் நல்ல வருமானம் சார். நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 100-150 மரம் வைக்கலாம் தாராளமாக. வச்சு விட்டோம்னா அதுவும் நல்ல வருமானம் வரும். நாங்கள் வந்து வியாபாரம் தான் பண்ணுறோம், வெளியில் போய் எடுத்துன்னு தான் பண்ணுறோம். காய்க்கு வந்து ஆளிட்டுன்னு போய் மரம் அறுத்துட்டு எடுத்து வியாபாரம் பண்ணுறோம். அப்படி தான் ஓடினுக்கு இப்போ.
0: ஓகே,
1: ஆமாம். அப்படி இல்லை கோயம்பேடு சந்தையில் வந்து வாங்கிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணுறோம். அது ரெண்டாவது முறையாக வியாபாரம், விவசாயம் போவோம், மற்ற டைமில் வியாபாரம் கடைகளில் வியாபாரம்.
0: இப்போ இந்த தென்னை மரங்களை வந்து தனியாக கேர் எடுத்துக்கணும் இல்லையா நீங்கள்? ஏன்னா நீங்கள் பயிருக்கான பூச்சிக்கொல்லி மேலாண்மை,
1: ஆமாம்,
0: அதே இதுக்கும் அப்ளை பண்ணலாமா இல்லை அதுக்கு தனியாக நீங்கள்?
1: இல்லை இல்லை, அதுக்கு தனியாக இருக்குது சார். அதுக்கு மருந்துலாம் தனியாக இருக்குது. நம்ம அதுக்கு வந்து எப்படின்னா குருத்தில் மருந்து வைக்கணும். நம்ம வந்து

0: விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
0: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
1: ஜில்லுன்னா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: 31 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட் வித் பாட்டு, வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா. அடுத்த அரை மணி நேரத்துக்கு, அதாவது 30 நிமிஷத்துக்கு, நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்கள் தான் நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 ஒலிக்க போது. அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2986000038 மற்றும் ஒரு எண் 2952055554, சென்னையின் முன் இணைப்பினாக 044 பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இந்த நம்பரில் அழைச்சி உங்களுடைய விருப்ப பாடலை சொன்னீங்கன்னா நாம் நம்ம எஃப்எம் ரெயின்போவில் அதை ஒளிபரப்புவோம். உங்களோடு சேர்ந்து நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே கேட்கலாம். ஸோ நிகழ்ச்சியோடைய முதல் நேயர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம், யார் எங்கிருந்து? மயிலாப்பூர்லேருந்து பட்டாபி சார். சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: சின்ன தம்பி படம்.
0: ஆ, சின்ன தம்பி படத்துல இருந்து
1: பாடல் பார்த்தீங்க, எங்கெங்கும் அந்த பாடல்.
0: சூப்பர் சார், அடுத்த லைன் பாடுங்க. ஓடும் பொன் யாரும்
1: யாரும் காணம் நூறும் காலம் யாவும் பேரின்பம் பாடல்.
0: அந்த பாடல் போட்டுலாம். ஏன் அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்?
1: அது ஒரு இயற்கை காட்சிகளை காணக்கூடியதாகவும் ஒரு புதிய உலகத்தை காண போகும்போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி பாடல் தான் இந்த பாடல்.
0: மகிழ்ச்சி பாடலுங்களா? சரிங்க சார், அந்த பாடலை போட்டுலாம் சார். நன்றி சார்.
1: நன்றிங்க.
0: நன்றி நன்றி. ஸோ நம்ம பட்டாபி சார் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியே சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து போவோமா ஊர்கோலம் பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல், கங்கை அமரனுடைய வரிகளில் இளையராஜாவுடைய சில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதூளு.

0: இன்னா வெயில்.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட், வா சுருதி, போலாம்.
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்ற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்றேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெற்றியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல,
2: என் அறிவு கண்ணை திறந்து
3: வச்சுட்டேன். கடைசியில
0: எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: மழை தொழி உயிர் தொழின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: தூர சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
4: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
3: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
4: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
5: நேரம் 7:40 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட் வித்து பாட்டு. ஆமாங்க, உங்களுடைய உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் தான் 8 வரைக்கும் நம்ம சேனலில் ஒளிபரப்பாக போகுது. அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 மற்றும் ஒரு எண் 298-5-2-0-55-4 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம். சென்னையின் முன் இணைப்பு எண்ணாக 044 பயன்படுத்திக்கோங்க. நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்.

0: மேம் யார், எங்கிருந்து?
1: சார் நான் கலா பேசுகிறேன் சார்.
0: கலா மேம்,
1: சார் படம் என்னது
0: கேக்குதுங்களா? சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: காட்சி சட்ட படம்
0: காக்கி சட்டை புதுசா பழசா?
1: வானிலா தேனிலா பாடுதே ஆடுதே அந்த பாட்டு போடுங்க சார்.
0: சரி, போட்டுடலாம். ஏன் அந்த பாட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு போங்க, அப்பதான் போடுவேன்.
1: எனக்கு கமல்ஹாசன் பிடிக்கும் சார். ரொம்ப கமல் சார் ரொம்ப வீடியோ பேசுறேன் பார்ப்பேன்.
0: அதனால உங்களுக்கு பாடல் பிடிக்கும். சரிங்கம்மா,
1: சார்
0: போட்டுடலாம். நன்றி
1: தேங்க்ஸ்
0: நன்றி
1: சார்.
0: நன்றி நன்றி. ஸோ நம்ம நேயர் கலா கேட்டது ஏற்ற மாதிரியே காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியன் இந்த பாடிய பாடல் இளையராஜாவுடைய சில வந்துட்டே இருக்க கேட்டிணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

0: நேரம் 7:46 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்ப்போம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் சாரம் செல்வம் பேசுகிறேன் சார்.
0: செல்வம் சார்,
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார்.
0: சூப்பர் சார். என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க உங்களுக்கு.
1: படம் வந்து ரசிகன்,
0: ரசிகன் படத்துல இருந்து
1: பாடல் வந்து பாடல் வந்து பம்பாய் சிட்டி செக்காரட்டி வித்தாப்பாறை செவத்துக்குச்சி, அந்த பாட்டு சார்.
0: ஓகே சார், அந்த பாடல் போட்டுருக்கலாம். ஏன் போட்டு சார்?
1: நன்றி நன்றி சார்.
0: நன்றி சார், நன்றி நன்றி. ஸோ செல்வம் சார் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியே ரசிகன் திரைப்படத்திலிருந்து பாம்பே சிட்டின்ற பாடல், விஜய் பாடிய பாடல், விஜய் மற்றும் சித்ரா பாடிய பாடல். வாலியோடைய வரிகளில் தேவாவுடைய இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4, இங்கே எல்லாமே சமதுளு.

0: நேரம் 7:52 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் தான் இணைந்திருக்கோம். நேயர்கள் உங்களோட விருப்ப பாடல்கள் தான் ஒழிச்சிட்டு இருக்கு. அந்த வரிசையில் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்துன்னு பார்ப்போம். வணக்கம், யாரு எங்கிருந்து?
1: வணக்கம், பொன்னேரி ஜெகட்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன் சார்.
0: கலீல் அகமது சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் நாட்டாமா சார்,
0: நாட்டாமா படத்துல இருந்து. என்ன பாட்டு?
1: நான் உறவுக்காரன் உறவுக்காரன் அந்த பாட்டு சார்.
0: நான் உறவுக்காரன் உறவுக்காரன், ஏன் அந்த பாட்டு வேணும் சொல்லுங்க?
1: அது அஸ்லம் முஸ்தபா ரொம்ப பிடிக்கும், அந்த ஹம்மிங் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு. நான் உறவுக்காரன் உறவுக்காரன் உறவுக்காரன், நீ கட்டிய காலிக்கும் கட்டிய சேலைக்கு சொந்தக்கார, என் அச்சுவள்ள நீ தான் பச்சருத்தி நான் தான் பொங்க வண்ண வைக்கலாமா. சூப்பரா இருக்க வாய்ஸ்.
0: அந்த வாய்ஸுக்காகவே உங்களுக்கு அந்த பாடல் வேணுங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நன்றி சார், நன்றி சார். ஸோ நம்ம கலீல் அகமது சார் கேட்ட மாதிரியே நாட்டாமை திரைப்படத்திலிருந்து நான் உறவுக்காரன் திரை பாடல், அஸ்லாம் முஸ்தபா மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் சிற்பியோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டேனே இருந்திருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 7:57 ஆயிட்டு. நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்ததாக உங்களை ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி 9 மணிக்கு வந்து சந்திக்கிற வரை உங்ககிட்டேருந்து விடைபெறுது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. நிகழ்ச்சியோடைய நிறைவு பாடலாக ஓகே காதல் கண்மணி படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டிருந்திருங்கள் FM ரெயின்போ 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். 2014 பிறகு உயர்கல்வித்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறிய அவர் அது தொடர்பான விவரங்களை விரிவாக எடுத்துரைத்தார். உயர்கல்வித்துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 42% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சியின் பலன்கள் சமூகத்திற்கு பயனளிக்கும் போதுதான் அதன் உயரிய இலக்கு எட்டப்பட்டதாக கருத முடியும் என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், குவாண்டம் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி, ரோபோட்டிக்ஸ் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்தில் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை

செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தானின் சித்தோர்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சுதந்திர தினத்தன்று காங்கிரஸ் தலைமையகத்தில் இசைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடலை பாதியிலேயே நிறுத்த அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். தில்லி செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல் நாடு முழுவதும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். கர்நாடக வனப்பகுதியில் மூன்று தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக தனது கண்டனத்தை தாவேக அரசு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதோடு அரசு வேலையும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தாவேக அரசை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் மான் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த மூன்று தமிழர்களை வனத்துறை சுட்டுக் கொண்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு தனது கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்று கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இப்பிரச்சினையில் தொடர்புடைய வனத்துறையினரை பணிநீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து கர்நாடக அரசிடம் உரிய விளக்கத்தை தாவேக அரசு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உண்மையை வெளிக்கொண்டுவர உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஹரியோம், சூரஜ், ஆதித்யா, அக்ஷயா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தேவ்தத் படேக்கல் அபாரமாக ஆடி 167 ரன் குவித்தார். குல்தீப் யாதவ் 12 ரன்னுடனும் பிரசித் கிருஷ்ணா 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்றைய ஆட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அட்விகா நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியண்டா பூனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

நேரம் 9:01 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா. அடுத்த 1 மணி நேரத்துக்கு நாம மெல்லடியான மெல்லிசையான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்க போறோம், கேட்க போறோம். உங்க எல்லாருக்கும் அந்த பாடல் பிடிக்கும் நான் நம்புறேன். அந்த வரிசையில முதலாவதாக வரும் பாடல் பாட்டுவாத்தியார் திரைப்படத்திலிருந்து நீதானே நாள்தோறும் என்ற பாடல். கேஜே யேசுதாஸ் மற்றும் சரணலதா இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதூடு.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் தேடி வந்த ராசா திரைப்படத்திற்காக இளையராஜா பாடிய பாடல் தேவாவின் இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4.

நேரம் 9:12 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான். இப்போ நாம மெல்லிசையான மெலடியான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம ரெயின்போ ராகங்களில் அடுத்து வர பாடலில் சில வரிகள் இருக்கு. அந்த வரிகள் பார்த்த உடனே எனக்கு பேசணும்னு தோணுச்சு. அந்த வரிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கங்கைக்கொரு வங்கக்கடல் போல் வந்தான் அவன், மங்கைக்கொரு இன்பக்கனா தந்தான் அவன் அப்படின்றது தான் அந்த வரி. இப்போ கங்கை இமயமலையில் ஆரம்பித்தாலும் எங்கே போய் சேர்றதுன்னு தெரியாமல் வட இந்தியா முழுவதும் அலைஞ்சி திரிஞ்சு கடைசியாக வந்து சேர்ந்த இடம் வங்கக்கடல் தானே. அந்த மாதிரி இங்கே ஹீரோயின், அதாவது காதலி, கடைசியாக வந்து சேர்ந்த இடம் காதலன்ட்ட அப்படின்ற மாதிரி ஒரு வரிகளை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அந்த பாடல் வந்து எந்த பாடல்னு கேட்டிங்கன்னா, சதிலீலாவதி திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் மகாராஜனோடு ராணி வந்து சேரும் அப்படின்ற பாடல் கேட்டு இணைந்திருக்கிறது FM Rainbow 101.4.

0: என்ன வெயில்!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெற்றியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிருந்தீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ரெயின்போ ராகங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி. திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில். கேட்ட நேரங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூது.

நேரம் 9:25 ஆயிட்டு இருக்கு. இந்த வேளையில ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில நம்ம மெலடியான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்து வரும் பாடல் இவள் யாரோ வான்விட்டு மண் வந்து நீந்தும் நிலாவோ அப்படின்னு தொடங்குற பாடல் ராஜாவின் பார்வையிலே படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் அருண்மொழி இணைந்து பாடிய பாடல். வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுளு.

0: ரெயின்போ ராகங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் மெல்லிசை பாடல் பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து சின்ன கண்ணு மணிக்குள்ளே வந்த செல்லக்கண்ணு என தொடங்கும் பாடல் சுனந்தா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல். வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

Yeah.

நேரம் 9:37. ரெயின்போ ராகங்களில் இரவு நேரத்திற்கேற்ற இனிமையான மெல்லிசை பாடல்களுடைய வரிசையில் அடுத்ததாக வரும் பாடல் விஷ்ணு திரைப்படத்திலிருந்து அருண்மொழி மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் தேவாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுவு.

நேரம் 9:43, ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் செங்குருவி செங்குருவி பாடல். திருமூர்த்தி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். வாலியின் வரிகளில் தேவாவின் இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் நந்தவன தேரு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஆர் வி உதயகுமார் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 9:55. நாம ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு தான் வந்துட்டோம். உங்க எல்லாருக்கும் இந்த 1 மணி நேரம் மெல்லிசையான மெலடியான பாடல்கள் கேட்டது மகிழ்ச்சியா இருக்கும் நம்புறேன். நம்ம நிகழ்ச்சியோடைய நிறைவு பாடலா வருவது ராசையா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பிரித்தி உத்தம் சிங் இணைந்து பாடிய பாடல் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் FM 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

ரெயின்போ ரிவைண்ட். நேரம் 10:01. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைண்ட். அற்றை திங்கள் அந்நிலவில் வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா. அடுத்த 1 மணி நேரத்திற்கு நாம் பழைய மெல்லிசையான பாடல்கள் தான் கேட்க இருக்கிறோம். அந்த வரிசையில் முதலாவதாக வரும் பாடல் பார்மகளே பார் திரைப்படத்திற்காக பி.வி. ஸ்ரீனிவாசன் மற்றும் பி. சுசிலா இணைந்து பாடிய பாடல் கண்ணதாசனின் வரிகளில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

இல் உங்கள் நினைவுகளை அசை போட வருகிறது. அடுத்த பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளில் கே வி மகாதேவனின் இசையில். கேட்டிணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

மயக்கம் வேண்டும். உண்டால் வருவது மதுமயக்கம், உணர்ந்தால் வருவது பொருள் மயக்கம், கண்டால் வருவது

பல்வேறு விதமான பண்புகளையும் பல்வேறு விதமான மயக்கங்களையும் பட்டியலிட்ட அந்த மயக்கம் வேண்டும் பாடல் ஜமுனா ராணி மற்றும் எல்ஆர் ஈஸ்வரின் குரலில் கேட்டு முடித்த நேரம் 10:14. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் பி சுசிலாவின் குரலில் கற்பகம் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் MS விஸ்வநாதன் மற்றும் TK ராமமூர்த்தியின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். FM ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதூரம்.

ரெயின்போ ரீமை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல், மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதயை தந்தது, சிலையல்லவோ அழகை தந்தது என தொடங்கும் பாடல். இந்த பாடலில் வந்து லைக் இயற்கையோடைய பல்வேறு உயிரினங்கள் ஆர் பொருட்கள் வந்து எப்படி அதுங்களுடைய பங்களிப்பு கொடுத்து தலைவனையும் தலைவியும் உருவாக்கிச்சு, அவங்களுடைய சாயல் எப்படி இருக்குது அப்படின்னு விவரிக்கிற பாடல். நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனின் வரி

ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் ஏனடி ரோஜா என்னடி சிரிப்பு எதனை கண்டாயோ என தொடங்கும் பாடல் காட்டுராஜா திரைப்படத்திலிருந்து பி சுஷிலாவின் குரலில் கே வி மகாதேவனின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

இது சத்தியம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவின் குரலில் மனம் கனிந்தவர்னா பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:41. ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் குலமகள் திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளில் கே வி மகாதேவனின் இசையில் கேட்டேனே திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

பனந்தோட்டம் திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் வரிகளில் பேசுவது கிளியா பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:49. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் கண்ணதாசனின் வரிகளில் கேட்டிணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

நானும் ஒரு பெண் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பூ போல பிறக்கும் பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:57. நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதி இன்னைக்கு இப்போதைக்கு இன்னொரு நாள் உங்ககிட்ட உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கல்யாணியின் கணவன் திரைப்படத்திலிருந்து எனது ராஜ்யசபையினிலே டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலாவின் குரலில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நேரம் தற்போது சரியாக 11 மணி ஆயிட்டுருக்கு. இந்த இரவு நேரத்தில் ரொம்பவே அழகான பாடல்கள், மனசு வருடக்கூடிய அழகான பாடல்கள் தான் உங்களுக்காக நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாடல் ஹரிச்சரண் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். எஸ், என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ இல்லை என்றால் அப்படிங்கிற அந்த பாடல் தான். எட்டு தோட்டாக்கள் படத்துலேருந்து காத்துட்ருக்கு, கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

11:06 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். நீ இல்லை என்றால் அப்படிங்கிற பாடல். தொடர்ந்து உங்களுக்காக யுகபாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் டிஎம்மான் அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. சீமராஜா படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன், ஒன்னா விட்டா யாரும் எனக்கு இல்லை அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம் நினச்சிருங்க இசையிலையோடு.

எஸ், 11:11 இருந்து அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஒன்றை விட்டால் யாரும் எனக்கு இல்லை அப்படின்னு சீமராஜா படத்துலேருந்து ரொம்ப அழகான பாடல் தொடர்ந்து உங்களுக்காக அடுத்த பாடல் காத்துட்ருக்கு. 11:12 என்ன படத்துலேருந்து பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரேஷ் ஐயர், ரீட்டா தியாகராஜன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். ஷபீர் அவங்களுடைய அழகான வரிகளில் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. எஸ், சாகா படத்துலேருந்து யாயும் யாயும் அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:17 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கீங்க. அடுத்ததா உங்களுக்காக ரொம்ப அழகான பாடல், இளையராஜா மற்றும் எம் எம் மானசி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில பாடல் காத்துட்டு இருக்கு. எஸ் வானம் பொழியாம அப்படிங்கிற பாட்டு தான் மாரி 2 படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். கீழே நினைஞ்சிருங்க, இசையிலுடைய சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

எஸ் 11:22 ஆகிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 96 படத்துல இருந்து தான் பாடல் எடுத்து வச்சிருக்கேன், கரை வந்த பிறகு அப்படிங்கிற பாடல். பிரதீப் குமார் அவங்களுடைய குரலில், கார்த்திக் நேஹா அவங்களுடைய அழகான வரிகளில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் துணுதாறு படத்துலேருந்து ரொம்ப அழகான பாடல் கரை வந்த பிறகு அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. லைஃப் ஆஃப் ராம் அப்படிங்கிற சாங் தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகான பாடல், பவர் பாண்டி படத்துலேருந்து தான் பாடல் எடுத்து வச்சுருக்கேன்.

தனுஷ் அவங்களுடைய அழகான வரிகளில் தான் அந்த பாடல் வந்திருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்பனி மலரே அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க. இசையிலுடைய சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

எஸ் 11:33 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். வெண்பனி மலரே அப்படிங்கிற பாட்டு பவர் பாண்டி படத்துலேருந்து கேட்டோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக மகாராஜா படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். தாயே தாயே அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் சித் ஸ்ரீராம் அவங்களுடைய குரலில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:36 ஆகிட்டிருக்கு. ரொம்ப அழகான பாடல் சித் ஸ்ரீராம் அவங்களுடைய குரலில் தாயே தாயே அப்படிங்கிற பாடல் கேட்டோம் அப்படின்னு சொல்லியா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்ணிலவு சாரல் அப்படிங்கிற பாடல் தான். அமரன் படத்திலேருந்து காத்துட்ருக்கு உங்களுக்காக யுகபாரதி அவங்களுடைய அழகான உரிகளில், ஜி வி பிரகாஷ் அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையில் எவ்வளோ

எஸ் 11:40 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. வெண்ணில சாரல் அப்படிங்கிற பாடல் தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு காத்துட்ருக்கு. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பாட்டு, எஸ் விவேக் அவங்களுடைய அழகான வரிகளில், ஜஸ்டின் பிரபாகர் அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஒரு நாள் கூத்து படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். அடியே அழகே அப்படிங்கிற பாட்டு தான். கேட்டு நினச்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:46 ஆகிட்டு இருக்கு. பாரதி தமிழ் பண்பலையில் ரொம்ப அழகான பாடல்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்காக அடுத்ததாக ஒரு பாட்டு ரொம்ப அழகான பாட்டை எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஸ்ரீராம் அவங்களுடைய குரலில் தான், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு? வெறுமன் படத்துலேருந்து கஞ்சாப்பு கண்ணால் அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

11:50 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடுதலை படத்துல இருந்து தான் ஒரு அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன். எஸ் ரைட். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னோட நடந்தா அப்படிங்கிற பாடல் காத்துட்ருக்கு. கேளுங்க, இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உங்களுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். சர்வம் படத்திலிருந்து சிறகுகள் முளைத்தது அப்படிங்கிற பாடல் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் நம்மோட முகநூல் வாயிலாக இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி, ஷஹிரா ரசூல், பர்வதவர்தினி, சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம்லேருந்து ரங்கராஜன், புரசேவாக்கம் சவுந்தரராஜன், நடராஜன் சுப்பையா, புத்தகரம், வீரராகவன், சுபா சுவாமி, முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து, ராசாமகன் ஹரிச்சந்திரன், சாந்தி ரமேஷ், சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம்லேருந்து எல்லாரும் இணைஞ்சிருந்தீங்க. இணைஞ்சிருந்த எல்லா நேயர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் பிளே பண்ணுறேன். கேட்டு இணைஞ்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை நாளைக்கு காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. உவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 101 பண்பலைகளில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: காற்றின் மொழி

அன்புதான்.

0: பிறந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
0: ஆமா, பாரதியார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

சொன்னதோ போது வந்ததோ சேதி சொன்னதோ

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: 4:05 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அகத்தியர் திரைப்படத்திற்காக முத்தை தரு எனும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குரலில்.
1: முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிளை சத்திச்சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குருவித்து குருவர எனவோதும் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குருவித்து குருவர எனவோதும் முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கத்தமரரும் அடிபேண முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கத்தமர்

பத்து தலை தத்த கணை கொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்ட திகிரில் இரவாக பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்ச தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடு பத்தற்கிரதத்தை

சித்தைய ஒத்த பரிபுற நிட்ட பதம் வைத்து பயிர விதிப்பக்க நடிக்க கழுகோடு கழுதாட சித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்த பதம் வைத்து பயிர விதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாடு திக்கு பரிகட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திரிகடக எனவோத திக்கு பரிகட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திரிகடக எனவோதே

புதபுக்கு பிடியன முதுகூவை பொட்புட்டழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவர பெருமாளே பொட்புத்தழ நட்பற்ற

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். குடிசாதனப்பள்ளி ஜி திம்மராயப்பா நாகஸ்வரம், வேலூர் SSSMM முருகன் தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வாசுதேவயனி எனும் பாடல், கல்யாணி ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் சாகித்யம்.

நேரம் 4:20. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பரிதானமிச்சது எனும் பாடல், பிலஹரி ராகம், கண்டசாபுதாளம், பட்டணம் சுப்பிரமணியர் கீர்த்தனை.

4:30. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சுதாமயி எனும் பாடல், அமிர்தவர்ஷினி ராகம், ரூபகதாளம், முத்தையா பாகவதர் கீர்த்தனை.

தொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாவமுல்லானா என்னும் பாடல், சுத்த சந்நியாசி ராகம், ஆதிதாளம், அன்னமாச்சாரியார் கீர்த்தனை.

நேயர்கள் இதுவரை கேட்டது குடிசாதனப்பள்ளி ஜி திம்மராயப்பா நாகஸ்வரம், வேலூர் எஸ் எம் எம் முருகன் தமிழ்.

நேரம் 5 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக காசி விஸ்வநாத சுப்ரபார்த்தம் MS சுப்பலட்சுமி அவர்கள் குரலில்.

Take it back.